0: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening.
1: Abhinav,
0: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
2: Rosh Kumar
0: proudly presents the name of
2: Tune Tamil, a new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நேரம் 8:01 கிடைக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். தொடர்ந்து உங்களோட நிரோஷ். லைக் ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஷோ வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே. இன்றையான் சூப்பர் சீன் டான் திரைப்படத்திலிருந்து வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ் இன் மே 2022. மூவி இஸ் ஸ்டாரிங் சிவகார்த்திகேயன் அண்ட் பிரியங்கா மோகன். மூவி இஸ் டைரக்டட் பை சிபி சக்கரவர்த்தி அண்ட் மியூசிக் பை அனிருத். ஸோ இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே டான் திரைப்படத்திலிருந்து.
4: உன்னைய முத முதல்ல இப்படி கையில வாங்கினப்ப ஆண்டவன் என்ன வேண்டனாரு தெரியுமா?
5: எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு. இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா?
4: முத நாள் அழுதுட்டு ஸ்கூலுக்கு போனா 10வது நிமிஷம் நீ சிரிக்க ஆரம்பிச்சிட்ட. இந்த மனுஷன் நாள் பூரா நீ என்ன பண்ணுவியோன்னு வெளியில கால் கெடுக்க நின்னு உன்னையே பார்த்துட்டு உன் கூட தான்டா வீட்டுக்கு வந்தாரு. என் பிள்ளைக்கு 3 வேளையும் சோறு போட்ட சைக்கிள்னு தான் அந்த சைக்கிள் மேல அவ்வளவு பாசமே. மொத்த பாசத்தையும் உன் மேல மட்டும்தான் காட்டணும்னு இன்னொரு குழந்தை கூட வேணான்னு சொன்னவர்டா உங்க அப்பா. எங்க பாசத்தை காட்டனா நீ படிக்காம போயிருவியோன்னு அத்தனையும் அடிக்கிட்டு கண்டிப்பா இருந்துட்டாருடா. நீ விசுக்கு விசுக்குன்னு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு
6: கேப்ப.
4: உங்ககிட்ட கோவமா பேசிட்டு உள்ள வந்து
5: என் புள்ள கேட்டதும் அவன் அப்படியே அள்ளி தூக்கிட்டு போய் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. கையில காசு இல்லடி.
4: இரும்பு மாதிரி இருக்கிற மனுஷன் கண்ணில் தண்ணி விடும் போது அந்த மனுஷன் பட்டபாடு எனக்கு தான்டா தெரியும். ஒரு வார்த்தை சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பியா? நீ வரப்பெல்லாம் கடையில் நின்று கறி வாங்கிட்டு வந்தது யாரு? ஒப்பம் தானே?
6: ஈரல் இருந்தா போடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: உன்ன கடனாளியா நிக்க வைக்க கூடாதுன்னு முன்னாடியே கடன் நல்லா அடைச்சிட்டாரு.
6: என் பேர்ல எவ்வளவு கடன் வேணாலும் இருக்கலாம் சார், ஆனா என் பையன் பேர்ல எந்த கடனும் வேணாம் சார்.
4: காலேஜ்ல ஸ்டேஜ்ல நீ டிகிரி வாங்குறத பார்க்க அந்த மனசு அவ்வளவு ஆசைப்பட்டாரு. நீ திடீர்னு சினிமா கினிமான்னு எங்க அந்த ஆள் மாதிரி கஷ்டப்பட்டுருவியோன்னு பதறிட்டாரு. அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம தாண்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட. அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே. ஒரு நாள் கூட அப்பாவா இருந்ததில்லைன்னு சொன்ன, ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு அப்பனா மட்டும்தாண்டா இருந்திருக்காரு. உங்க அப்பனோட பாதத்தை என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? பார்த்திருந்தா இப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டடா.

சூப்பர் சி சூப்பர் சி நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே டான் திரைப்படத்திலிருந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ்.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate. இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license இவற்றுடன் city மற்றும் alcohol approval. இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர் மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: இசஃப்எம் நூற்றி இரண்டு தசம்பி இசஃப்எம் என்றும் தமிழ் எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் இசஃப்எம் தமிழ் அட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக் அதோடு சேர்த்து யூடியூப் பேஜுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறால் www.youtube.com/eastfm107. அஃப்கோர்ஸ் இந்த வார வீக்கிற்கு கனடா டே வீக்கெண்ட் வரப்போது, இது அஃபிஷியலாக இது ஒரு வீக்கெண்டில் வரையிலபடியால் ஒரு மிட் வீக் வென்ஸ்டே நாளில் உங்களுக்கு சில நேரம் ஒரு ஹாலிடேயே இருக்கலாம். ஸோ அப்படி நாங்கள் கனடா டேன்னு பார்க்க நிறைய பேர் இந்த ஃபயர் ஒர்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதோடு சேர்த்து என்ஜாய்மெண்ட் அப்படி மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பார்க்க விரும்புவாங்க. கனடா டேக்கு முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் வாட் இஸ் கோன் பி ஓப்பன், வாட் இஸ் கோன் பி க்ளோஸ் ஃபார் கனடா ஃபார் 2026. கனடா டே திஸ் இயர் அஃபிஷியலாக ஒரு வென்ஸ்டே நாளில் வர்றபடியால் இது மிட் வீக் வெக்கேஷன் நாங்கள் சொல்லலாம். மிட் வீக் ஷாப்பிங் மால் என்று பார்த்தால் சில மால்ஸ் கனடா டேக்கு திறந்திருக்கும். அப்படி கனடா டேக்கு நீங்கள் ஷாப்பிங் செய்ய விரும்பினால் டொரண்டோ ஈட்டன் சென்டர், டொரண்டோ பிரிவிங் அவுட்லெட்ஸ், ஸ்கொயர் ஒன் மால், பசிபிக் மால், அஸ் வெல் அஸ் ப்ராமினேட் மால். நீங்கள் அட்ராக்ஷன்ஸ் பார்க்க விரும்பினால் சிஎன் டவர், கெனடியன் ஒண்டர்லேண்ட், ரோஜர்ஸ் சென்டர், ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம், ரிப்ளீஸ் அக்வேரியம், டொரண்டோ ஜூ, டொரண்டோ ஆன்டேரியோ மியூசியம், ஆர்ட் ஆன்டேரியோ கேலரி, அதோடு சேர்த்து கேசலோமா, ஆகாகான் மியூசியம் அண்ட் லிட்டில் கனடா அண்ட் ஆன்டேரியோ சயின்ஸ் சென்டர் அட் த கிட்ஸ் பார்க் ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டர். ஸோ இப்படி மாதிரி நாங்கள் டிடிசி டிரான்சிட் சர்வீஸுக்கு பார்க்குறதால் டிடிசி ஆப்ரேட்டிங் ஆன் அ ஹாலிடே ஸ்கெட்யூல் அண்ட் கோ டிரான்சிட் ஆப்ரேட்டிங் ஆன் அ சாட்டர்டே வீக்கெண்ட் ஸ்கெட்யூல். ஸ்காப்ரோவில் நீங்கள் ஷாப்பிங் செய்ய விரும்பினால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்காப்ரோ டவுன் சென்டர் இந்த கனடா டேக்கு திறக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலாம். அதோடு சேர்த்து இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் சர்வீசஸ் கனடா டேக்கு பூட்டி இருக்கும்ண்டும் நாங்கள் மீண்டும் ரிமைண்ட் பண்ணிவிடலாம். கனடா டேக்கு முக்கியமாக நிறைய பேர் ஃபயர் ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸை பார்க்க விரும்புவாங்க. நாங்கள் கனடா டேக்கு எங்கே நீங்கள் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம்னு பார்த்தால் மெல் லாஸ்மென் ஸ்கொயர் டவுன் டவுன் டொரண்டோவில் நீங்கள் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட இந்த நார்த் யார்க் டவுன் டவுன் ஏரியாவுக்கு கிட்ட இருக்குது. மெயினாக இந்த 12 PM இந்த ஆஃப்டர்நூன் பக்கத்தில் இருந்து லைவ் மியூசிக், கிட் ஜோன், இன்ஃபிளேபிள் ரைட்ஸ், ஃபேஸ் பெயிண்டிங் இப்படி மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கப்போது, அதோடு சேர்த்து 10 மணிக்கு மெல் லாஸ்மென் ஸ்கொயரில் இது ஃபயர் ஒர்க்ஸ் நடக்கும்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் டொரண்டோ சிட்டின்னு நாங்கள் சொல்லிக்க ஒரு பெரிய ஃபயர் ஒர்க் ஷோ ஒன்று இருந்தால் இது கட்டாயம் ஆன்ஸ்பெரி பார்க்கில் தான் இருக்கும். 10 மணிக்கு ஆன்ஸ்பெரி பார்க்கில் இந்த ஃபயர் ஒர்க் ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். எட்டோபிகோ பக்கம் நாங்கள் பார்க்குறதால் சென்டெனியல் பார்க்குக்கு நிறைய பேருக்கு தெரியும். சென்டெனியல் பார்க் எட்டோபிகோ பக்கத்தில் 10 PM சென்டெனியல் பார்க்கில் இந்த ஃபயர் ஒர்க் ஷோ நடக்கும். இது செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி ஓன் பார்க்குன்னு நாங்கள் சொல்லலாம் ஆஃப்டர் டொரண்டோ ஐலேண்ட் பார்க். ஸோ கட்டாயம் ஒரு பெரிய ஃபயர் ஒர்க் ஷோ இருக்கும்னு நாங்கள் சொல்லலாம். ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க், இது அஃபிஷியலாக டொரண்டோ சிட்டியின் மெயின் ஃபயர் ஒர்க்ஸ் அட்ராக்ஷன் என்று சொல்லலாம். ஆஷ் பிரிட்ஜஸ் பே பார்க், இது கனடா டே July 1, 2026 10 மணிக்கு சரியாக இந்த ஃபயர் ஒர்க் ஷோ நடக்கும் என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் டொரண்டோ சிட்டியில் பார்க்க நிறைய ஏரியாஸில் இந்த ஃபயர் ஒர்க் ஷோ நடக்கும். அதோடு சேர்த்து ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரிலும் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் காணலாம். ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் முக்கியமாக 10:45 PM இந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஷோ நடக்கப்போது, அதோடு சேர்த்து நீங்கள் ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டருக்கு போனால் ஏர்லியாக நீங்கள் போனால் நிறைய கனடா டே ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற வாய்ப்பும் இருக்குது. அதோடு சேர்த்து ஃபயர் ஒர்க்ஸ், சுகர் பீச், HTO பார்க், மியூசிக் கார்டு, நிறைய ஆக்டிவிட்டீஸும் இந்த நாளும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லலாம். மில்கன் பார்க், இந்த ஸ்காப்ரோ ரீஜனில் நீங்கள் மில்கன் பார்க்குக்கு போக விரும்பினால் மில்கன் பார்க்கும் ஆல்சோ ஒரு அஃபிஷியலாக கனடா டே ஃபயர் ஒர்க்ஸும் வச்சிருக்கிறாங்க. இது 10 மணிக்கு சரியாக இந்த கனடா டேக்கு மில்கன் பார்க்கலாம் ஒரு ஃபயர் ஒர்க் ஷோ இருக்கும்னு சொல்லலாம். கனடாஸ் ஒன்னில் நீங்கள் வான் அல்லது மேப்பிள் ஏரியாவில் இருந்தால் கனடா டே செலிப்ரேஷன் கண்டினியூவாக July 1 July 5 மட்டும் 4 நாளாக இந்த கனடா டே செலிப்ரேஷனை கண்டினியூ பண்ண போகிறாங்க. அதுக்கு லைவ் மியூசிக், அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராடினரி ஃபயர் ஒர்க் ஷோவும் சொல்லலாம். முக்கியமாக 10 மணிக்கு இந்த ஷோ நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் டேரம் ரீஜன், இந்த பிக்கரிங், ஓஷுவா, ஏஜாக்ஸ் ரீஜனுக்கு நீங்கள் இருக்கிறீங்க என்றால் அதில் நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓஷுவாக்கு நீங்கள் போகிறோன்றால் லேக் வியூ பார்க்கில் நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் காணலாம். விட்பியில் விக்டோரியா ஃபீல்ட்ஸ், ஏஜாக்ஸில் ஏஜாக்ஸ் ஃபேர் கிரவுண்ட்ஸ், பிக்கரிங்கில் கின்ஸ்மென் பார்க், போன்மென்வில்லில் கார்னெட் பி ரிச்சர்ட் ரெக்ரேஷனோ காம்ப்ளெக்ஸ், ஆக்ஸ்பிரிட்ஜில் எல்கின் பார்க் மற்றும் போர்ட்பெரியில் பால்மர் பார்க்குன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வார வென்ஸ்டே நாளில் கனடா டே வரப்போது அது ஒரு வெக்கேஷன் டே, ஹாலிடே நாளுன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இந்த என்ஜாய் பண்ண விரும்புவாங்க, ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க விரும்புவாங்க. ஸோ இது நாங்கள் ஷேர் பண்ணினது சில டொரண்டோ ரீஜன், டர்ஹம் ரீஜன், மற்றது முக்கியமாக இந்த ஜிடிஐ ரீஜனில் எங்கே நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கலாம்னு ஷேர் பண்ணின டீட்டெயில்ஸ். இதை நீங்கள் கூட டீட்டெயில்ஸ் பார்க்க விரும்பினால் toronto.com வெப்சைட்க்கு நீங்கள் போனால் கனடா டே ஃபயர் ஒர்க்ஸ் ஆர்டிக்கிள் ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் முக்கியமாக எங்கே நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸ் மெயினாக நீங்கள் பார்க்கலாம்னு அந்த வெப்சைட்டில் நீங்கள் காணலாம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கிடைக்கிற ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தியதை அடுத்து ஈரான் மீது இரண்டாவது சுற்று வான்வழி தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. ஹோமுஸ் நீரிணை ஊடாக பயணித்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியமைக்காக ஏற்கனவே அமெரிக்கா ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீண்டும் மீண்டும் வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் முன்னாள் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தவிர்க்க முடியாமல் தவைக்க அரசு திணறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திருமண நிகழ்வொன்றில் வைத்து தெரிவித்துள்ளார். திமுகவின் திட்டங்கள் மீது கை வைப்பதற்கு தவைக்க அரசுக்கு பயம் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டை ஆள்வது தமது தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு தற்போது ஒரு பேரிடரில் சிக்கியுள்ளதாகவும் தவைக்காவிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டியது திமுகவின் பொறுப்பு என்றும் உதயநிதி ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் செம்மணி மனித புதைக்குழிகளுடன் தொடர்புபட்டு மேலும் இரண்டு புதைக்குழிகள் யாழில் உள்ளதாக கிருஷாந்தி கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ராணுவ சிப்பாயான சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: East FM 102.7
4: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏவிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனைகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ஏவிஎஸ் மிஸ்டர் பிசிங்கராஜ். பிர்கோவேட்ஸ் லோ 416-993-8443. ஒன்றிய அதிவரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கான்வால், அடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 416-993-8443.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026, ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பிடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6479750524

0: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 எழுது ஈஸ்ட் எஃப்எம் டூன் தமிழ். கொள்ளி சிட்டிங் அட் 23 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபீல் பண்ணுறது 25 டிகிரி செல்சியஸ். நாளை நாள் வெதரும் நாங்கள் இப்போ எட்டி பார்க்கலாம். நாளை நாள் வெதர் மண்டே 28 டிகிரி செல்சியஸாக இருக்கப்போது, அதோடு நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தால் நாளை நாள் 3% குறையப்பது என்று நாங்கள் சொல்லியுள்ளோம். ஓகே நேர்களை, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்யற நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் அ கிரேட் வீக் அஹெட். ஒரு ஏர்லி ஹாப்பி கனடா டே வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களை.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
3: Chapter systems are offline.
4: Number one for today's hits and all-time favorites.
5: 102.7
6: is East FM.
7: سلام، من سمانه امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسمونه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

East FM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 9058839109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
5: Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
1: என்றும் இசையுடன் 102.7

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
9: பாட்டுக்குரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Side and Shepherd Sandipal. Focus Educational Services.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca.

0: பார்த்து போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. You are in good hands with Allstate.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379, 1-819-322-1379.
4: பாசிக்குடா கார்டன்ஸ் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல், ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
5: அப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்கார்ப்ரோ.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச் சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவுமாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
11: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
3: East FM 102.7 கேட்டாலே.
12: Summer.
3: East FM 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெஃபன் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7 East FM.ca.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

எங்கள் நிகழ்ச்சிகளை மேலும் மெருகூட்ட உங்கள் விமர்சனங்களை ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். உங்கள் விமர்சனங்களை eastfm102.7@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழி என்பது போல இந்த கனடிய திருநாட்டை ஆட்சி செய்கிற தலைவர்கள் மிக சிறந்த எண்ணங்களை வைத்திருப்பதால் தான் இந்த நாடு இவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த தலைவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலைவரிசையை இப்பொழுது நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதளத்தின் மூலமாகவும், ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற ஆப்பின் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். எங்கள் ஆப்பினை நீங்கள் கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் போனில் நீங்கள் இணைப்பு செய்து கொள்ளலாம்.

எம்மை நாமே விரும்ப வேண்டும், எம்மை நாமே மதிக்க வேண்டும், எம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் அன்பும் நிறைய வேண்டும், ஆனந்தம் பெருக வேண்டும். இதற்கு எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையில் எங்கள் செயல் நகர்ந்து செல்லும் போது நாணயமும் நம்பிக்கையும் முன்னே விரிந்திருக்கும். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அன்பு நேயர்களே.

7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். ஈஸ்ட் FM.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் FM 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் FM சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். FM 102.7 மற்றும் FM.ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

பிஎஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:09. கனேடிய செய்திகள். வெளியில் தற்போது வெப்பநிலை 17°C இருக்கிறது. உடல்நிலையும் 18°C இருக்கிறது. பிரகாசமான சூரியொளியுடன் கூடிய நாளாக இன்றைய காலை பொழுது விடிந்திருக்கிறது. கூடுதலாக இன்று 33°C வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. அடிப்படையில் லேசான மழை தொடருக்கான வாய்ப்பும் கூடவே இன்று காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரையில் கூடுதல் வெப்பநிலையாக 33°C இருக்கப் போகிறது. 43 உடல்நிலை கொண்டதாக இருக்கும். நாளையும் மழைக்கான வாய்ப்பு 1 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆனால் கடுமையான வெப்ப உடல்நிலை கொண்டதாக இருக்கப் போகிறது. புதன்கிழமையை பொறுத்தவரையில் அதேபோன்ற நிலைமை இருக்கும். 33°C இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. இடம் கூடிய மழையாக அது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளையில் உணர்நிலையை பொறுத்தவரையில் 41°C வரையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கிறது. 30°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 29°C இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 28°C இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய நிலை காணப்படுகிறது. அதேவேளை லேசான மழை தொடருக்கான வாய்ப்பும் ஒவ்வொரு நாளிலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. டொரண்டோவில் நடைபெற்ற வருடாந்த டொரண்டோ பிரைட் அணிவகுப்பில் பிரதமர் உட்பட 1000கணக்கானவர்கள் கலந்து கொண்டார்கள். பிரதமர் மாக்கானி டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவுடன் டொரண்டோ பிரைட் அணிவகுப்பில் கலந்து கொண்டார். கடந்த வருடம் பதவியேற்ற பின்னர் டொரண்டோ பிரைட் ஊர்வலத்தில் பிரதமர் கலந்து கொண்டது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. டொரண்டோ பிரைட் கனடாவின் மிகப்பெரிய பிரைட் திருவிழாவாகவும் உலகின் 2வது மிகப்பெரிய பிரைட் நிகழ்வாகவும் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடா எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ரஷ்யாவின் ஏகமுகணி தொழில்நுட்பங்கள் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய படைகளின் தலைமை அதிகாரியான ஜெனரல் ஜெனி கார்கினன் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றின் போது இதனை தெரிவித்துள்ளார். கனடா எதிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய முதன்மையான அச்சுறுத்தல் எது என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்யாவில் இருந்து வரும் புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகளை குறிப்பிட்டார். நீண்டதூர நடுத்தர தூர ஏவுகணைகள் தொடர்பான தொழில்நுட்பத்தில் தமது எதிரிகள் கடந்த சில ஆண்டுகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளதை குறிப்பிட்ட ஜெனரல் ஜெனி, இந்த அச்சுறுத்தல்களில் இருந்து கனடாவை பாதுகாப்பது முக்கியமானது என தெரிவித்தார். இந்த அச்சுறுத்தல் தன்மையானது கனேடிய ராணுவம் இனிவரும் காலங்களில் தன் எவ்வாறு வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒரு பரந்த மாற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது என அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு செயற்பாட்டுக் களங்களில் பங்கேற்பதில் இருந்து மாறி கனடாவை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் வகையிலான மாற்றமாக இது அமைந்துள்ளது என ஜெனரல் ஜெனி தெரிவித்தார். கனடாவின் அதிகரித்த பாதுகாப்பு செலவினங்கள் அந்த நிதியை கருத்தில் கொண்ட கனேடிய ராணுவத்தின் தயார் நிலை எதிர்காலம் குறித்தும் தமது நேர்காணலில் அவர் உரையாடியுள்ளார். துருக்கியுடன் பொருளாதாரம் எரிசக்தி பாதுகாப்பு துறையில் உறவுகளை வலுப்படுத்த கனடா விருப்பம் தெரிவித்துள்ளது. துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த பின்னர் கனேடிய வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார். கனடாவும் துருக்கியும் 4 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் தமது உத்திசார் கூட்டாண்மையினை வலுப்படுத்த இணக்கம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹேக்கன் ஃபைடன் துருக்கியுடன் உறவுகளை வலுப்படுத்த கனடா

0: புரொடெக்ட் ஒன்டாரியோ விளம்பரங்களுக்காக கடந்த ஆண்டு மட்டும் ஒன்டாரியோ மாகாண நிதியமைச்சர் 21.4 மில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. டாக்ஃபோர்டு அரசாங்கத்தின் 3 அமைச்சர்கள் கடந்த ஆண்டு விளம்பரங்களுக்காக 55 மில்லியன் டாலரை செலவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. தகவல் அறியும் உரிமை கோரிக்கையின் மூலம் பெறப்பட்ட ஆவணங்களின்படி இந்த தரவு வெளியானது. 2025-26 நிதியாண்டில் ஏற்பட்ட மொத்தம் 21.4 மில்லியன் விளம்பர செலவுகளில் சுமார் 19.5 மில்லியன் புரொடெக்ட் ஒன்டாரியோவின் கருப்பொருளை கொண்ட விளம்பரங்களை தயாரிப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் செலவிடப்பட்டதாக நிதியமைச்சரின் பதிவுகள் காட்டுகின்றன. முன்னே ஆண்டை விட விளம்பரத்திற்காக நிதியமைச்சர் சுமார் 1/3 குறைவான தொகையை செலவிட்டுள்ளது. 2024-25 ஆண்டில் விளம்பர பிரசாரங்களுக்காக ஏறக்குறைய 32.6 மில்லியன் டாலரை செலவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வர்த்தக முயற்சிகளை விரிவுபடுத்தும் நம்பிக்கையுடன் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் சீனாவிற்கான பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த பயணம் அடுத்த 10 ஆண்டுகளில் சர்வதேச வர்த்தகத்தை இருமடங்காக்கும் மாகாணத்தின் இலக்கின் ஒரு பகுதியாக அமையும் என பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண முதல்வர் டேவிட் ஏபி தெரிவித்துள்ளார். ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்காக இதுபோன்ற பயணங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார். வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்தும் நோக்கோடு சீனாவிற்கு புறப்படுவதற்கு முன்பாக முதல்வர் டேவிட் ஏபி சனிக்கிழமை ஊடகங்களிடம் பேசினார். அமெரிக்காவிற்கு வெளியே தற்போது உள்ள அளவை விட எமது சர்வதேச வர்த்தகத்தை இருமடங்காக அதிகரிக்க விரும்புவதாக அவர் அதன்போது கூறினார். தானும் போக்குவரத்துத்துறை அமைச்சரும் சீனாவின் பீஜிங், ஷாங்காய் மற்றும் வென்சூர் ஆகிய நகரங்களில் சந்திப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவுடனான வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்கான இந்த வாய்ப்பை பிரதமர் மாக்கானி சாதகமாக பயன்படுத்தியிருப்பதாகவும் டேவிட் தெரிவித்துள்ளார். சாதனை படைத்து வரும் மான்ட்ரியல் ஜாஸ் திருவிழாவிற்கு பின்னர் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். மான்ட்ரியல் ஜாஸ் திருவிழாவின் இலவச இசை நிகழ்ச்சிக்காக ஜென் மேன்ஸ் மற்றும் செயின்ட் கேத்ரின் தெருக்கள் சந்திக்கும் பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் லட்சக்கணக்கான இசைப்பிரியர்கள் திரண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 2009 விழாவின் பின்னர் ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தனை எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை தாங்கள் எதிர்கொண்டதில்லை என ஜாஸ் ஃபெஸ்ட் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 பேரில் அவருக்கு உயிராபத்தான நிலை இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா ஃபீஃபா உலகக்கிண உதய் பந்தாட்ட போட்டித் தொடரின் குரூப் 16 நிலைக்கு முன்னேறியுள்ளது. நேற்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற போட்டியில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து கனடா அடுத்த சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கனடா ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேறியது. ஃபீஃபா தரவரிசையில் கனடா 30வது இடத்திலும் தென்னாப்பிரிக்கா 60வது இடத்திலும் இருந்த நிலையில் இந்த தொடரில் கலந்து கொண்டன. கெனடிய அணிக்காக ஸ்டீஃபன் எஸ்டகி கோல் அடித்தார். இந்த ஆட்டத்தில் கெனடிய அணியின் தலைவர் அல்போன்சோ டேவிஸ் களமிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கெனடிய அணியின் நட்சத்திர வீரர் இந்த தொடரில் விளையாடுவது இதுவே முதல் தடவை. அறிவிக்கப்பட்ட 69,237 பார்வையாளர்களில் 1,000,000 கெனடிய ரசிகர்கள் சிவப்பு நிற ஆடை அணிந்து கெனடிய கொடிகளை அசைத்தவாறு கெனடிய வீரர்களை உற்சாகப்படுத்தினார்கள். இந்த வெற்றியுடன் July 4 ஹூஸ்டன் நகரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நெதர்லாந்து மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான ரவுண்ட் ஆஃப் 32 வெற்றியாளரை கனடா எதிர்கொள்ளும். பொஸ்னியா எஸ்கோவியா அணியை 1-1 என்ற கோல் கணக்கில் சமன் செய்து கெனடிய அணி ஃபிஃபா தொடரின் தனது முதல் புள்ளியினை பெற்றுக் கொண்டது. கட்டார் அணியை 6-0 என்ற கோல்கள் கணக்கில் படுதோல்வியடையச் செய்து தனது முதல் வெற்றியினை கனடா பதிவு செய்தது. தமது குழுச்சுற்றின் இறுதியாட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணியிடம் 2-1 என்ற கணக்கில் தோல்வியடைந்த போதிலும் முதல் தடவையாக நாக் அவுட் சுற்றுக்கும் கனடா முன்னேறியிருந்தது. தற்போது நாக் அவுட் சுற்றில் அடுத்த நிலைக்கு கனடா முன்னேறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: எஸ்டிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். 7:22.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7. 102.7.

இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:30. இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் சிமணி மனித புதைகுழியில் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கு நீதி கோரி உரிமை பந்தம் என்ற துணிப்பொருளில் அமைதி வழி மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சிம்மணி சந்தில் அமைந்துள்ள அணியா விளக்கு திடலில் நேற்று மாலை 4:30 இந்த நிகழ்வு ஆரம்பித்தது. கடந்த வருடம் இதே நாளில் சிம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அணியா விளக்கு போராட்டத்தின் தொடர்ச்சியாக நீதிக்கான குரலை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இந்த மக்கள் எழுச்சி நேற்று நடத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மனதுரிமை செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெரும் திரளான பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். நீண்டகாலமாக நீதிக்காக காத்திருக்கும் மக்கள் குறிப்பாக முன்வைக்கப்பட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த கோரியும் இந்த அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். செம்மணி மண்ணில் இடம்பெற்ற கொடூரங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை போராட்டங்கள் ஓயாது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மக்கள் எழுச்சி இடம்பெற்றிருந்தது. முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிலவு பகுதி மக்கள் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி ஆரம்பித்த போராட்டம் மேலும் தொடர்கிறது. ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கேப்பாப்பிலவில் 55 குடும்பங்களுக்குரிய 59.5 ஏக்கர் பூர்வீக காணியும் 4 குடும்பங்களுக்குரிய 100 ஏக்கர் காணிகளும் ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கிழக்கு மாகாண காணி விவகாரங்களை கையாள்வதற்கென விசேட குழு ஒன்றையும் பிரதி காவல்துறை அதிபர் தலைமையிலான முழு அதிகாரம் கொண்ட விசேட காவல்துறை பிரிவு ஒன்றையும் அமைப்பதற்கு கடந்த 22 அமைச்சரவை எடுத்த தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு அல்லது இடைநிறுத்துமாறு கோரி ஜனாதிபதி அன்றகுமார் தேசநாயக்கு இலங்கை நீதிக்கான மையம் அமைப்பு மிக அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியது. சட்டவிரோத காணி ஆக்கிரமிப்பு மற்றும் கடலூர் அத்துமீறல்களை தடுப்பதற்காக கூறிக்கொண்டுள்ள இந்த விசேட பொறிமுறை சிறுபான்மையினர் சரிந்து பாடும் கிழக்கு மாகாணத்தை மட்டும் குறிவைத்து எடுக்கப்பட்ட தன்னிச்சையான நடவடிக்கை என அந்த அமைப்பு குற்றம் சாட்டியது. காணி ஆக்கிரமிப்புகளும் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் கிழக்கு மாகாணத்திற்கு மட்டும் உரிமை அல்ல என்றும் அவை தெற்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட நாடு முழுவதற்கும் காணப்படும் தேசிய பிரச்சினை எனவும் அது சுட்டிக்காட்டியது. அவ்வாறு இருக்கும்போது கிழக்கு மாகாணத்திற்கு மட்டும் இத்தகைய விசேட குழுவை அமைப்பது மக்கள் மத்தியில் தீவிர சர்ச்சையையும் சந்தேகத்தையும் தோற்றுவித்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்தது. அரசியலமைப்பு 12-1 மற்றும் 12-2 உறுப்பினர்கள் இன மத பிராந்திய பாகுபாடின்றி சமத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன என்றும் ஒருதலைப்பட்சமான மாகாண பொறிமுறையானது அரசியலமைப்பிற்கு முற்றிலும் முரணானது எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது. 1979 ஏழாம் இலக்க அரச காணிகள் பொறுப்பேற்பு மீட்பு சட்டம், அரச காணிகள் சட்டம், காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் மற்றும் கடலோர பாதுகாப்பு சட்டம் என்பன ஏற்கனவே போதுமான சட்ட கட்டமைப்புகள் உள்ள நிலையில் புதிய குழுக்கிடத்திற்காக என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. மகாபலி அதிகார சபை உட்பட காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை தற்போதுள்ள சட்டங்களை கொண்டே பிரதேச செயலாளர்கள் மற்றும் காவல்துறை ஊடாக தீர்க்க முடியும். தற்போது நாட்டுக்கு தேவைப்படும் புதிய குழுக்கள் அல்லது இருக்கும் சட்டங்களை 9 மாகாணங்களுக்கும் பாரபட்சமின்றி சமமாக அமல்படுத்துவதற்கான உண்மையான அரசியல் விருப்பமுமே தேவை என இலங்கை நீதிக்கான மையம் வலியுறுத்தியது. எனவே சர்ச்சைக்குரிய அமைச்சரவை தீர்மானத்தை உடனடியாக நிறுத்தி வைத்து வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பொதுமக்கள் ஆலோசனைகளை நடத்தவும் சட்டத்தை நாடு முழுவதிலும் சமத்துவத்தின் அடிப்படையில் அமல்படுத்தவும் ஜனாதிபதியின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: 7:39 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: Who is the best?
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
7: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத் தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016.
8: Welcome to New Ocean Supermarket.
9: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தரேன்.
10: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
9: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
10: மீரஜி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
9: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
10: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
11: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோட் அண்ட் ஃபின்ச், ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
12: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அனைத்துலக செய்திகள். வெனிசுலாவில் இடம்பெற்ற நில அதிர்வுகளில் நாடு கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழப்புகள் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல்கள் தொடர்ந்தும் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நில அதிர்வினால் இதுவரை 1450 பேர் வரை உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ள போதிலும் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3150 பேர் காயமடைந்துள்ளதோடு 12721 பேர் தமது சொந்த இடங்களை விட்டு வெளியேறியிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 774 கட்டிடங்கள் முற்றிலுமாக தடைமட்டமாகியுள்ளன. ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருந்த நிலையில் அமெரிக்கா, கொலம்பியா மற்றும் மெக்சிகோவைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த குழந்தைகளை மீட்டெடுத்து சில நம்பிக்கையான தருணங்களை அமைத்தனர். நில அதிர்வினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு சர்வதேச அளவில் ஆதரவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா 100 மில்லியன் டாலர் நிதி உதவினை அறிவித்துள்ளது. இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த மிக கொடூரமான இயற்கை பேரழிவு இது என தெரிவித்தார். தற்போதைய கட்டான சூழலில் உயிர்களை காப்பதே அரசின் முன்னுரிமை என தேசிய சட்டமன்ற தலைவர் ஜோர்ஜ் ரோட்ரிக்ஸ் தெரிவித்தார். இந்த இயற்கை பேரழிவு ஏற்கனவே அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள வெனிசுலாவிற்கு மேலும் மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற நில அதிர்வினை தொடர்ந்து சுமார் 680,000 குழந்தைகள் மனிதாபிமான உதவிகளின் தேவை நிலையில் இருப்பதாக யூனிசெஃப் அறிவித்தது. நில அதிர்வினால் 1.8 மில்லியன் மக்கள் ஏதோ ஒரு வகையில் உதவினை எதிர்பார்த்து காத்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இந்த அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. வெனிசுலாவிற்கான யூனிசெஃபின் பிரதிநிதி மனுவல் ரோட்ரிக்ஸ் கருத்து வெளியிடும் போதும் மருத்துவமனைகள் நோயாளிகளை கையாள முடியாத அளவிற்கு நெருக்கடியில் இருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதுகாப்பான குடிநீருக்கு கூட வசதி இல்லாத நிலையில் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பிராந்திய பாதுகாப்பு விவகாரத்தில் வடகொரிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட ஈரான் தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஈராக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் காசிம் அல் அபுரியுடனான சந்திப்பின் போது உரையாடிய அவர், கடந்த சில மாதங்களில் நிகழ்ந்த சம்பவங்களில் இருந்து வடகொரிய நாடுகள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு கட்டமைப்பு அந்த நாடுகளை ஒன்றிணைந்து முடிவு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஏதேனும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுமாயின் அது பொருளாதார விவகாரங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பிராந்திய பாதுகாப்பிற்கான இத்தகைய கட்டமைப்பில் பிராந்தியத்திற்கு வெளியில் உள்ள வெளிநாட்டு ராணுவ சக்திகளுக்கு இடமளிக்கப்படக்கூடாது என்பதில் ஈரான் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார். பாக்தாத் பயணத்தின் போது கருத்து வெளியிட்ட ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்ஸி ஹோமூஸ் நீரிணை குறித்த ஈரானின் தற்போது நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான இறுதிக்கட்ட ஒப்பந்தத்திற்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடைபெறும் அடுத்த 60 ஹோமூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பு ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த 60 ஈரானின் ஒருங்கிணைப்பின்றி எந்த ஒரு கப்பலும் ஹோமூஸ் நீரிணை வழியாக பயணிக்க முடியாது என கூறப்படுகிறது. இருந்த போதிலும் ஹோமூஸ் நீரிணைக்கு மாற்றாக மற்றொரு பாதையை உருவாக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக ஈரானிய அதிகாரிகள் குற்றம் சுமத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 60 பேச்சுவார்த்தை பின்பு ஹோமூஸ் நீரிணை நிர்வகிப்பதில் ஒமானுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ஈரான் ஆலோசித்து வருகிறது. இந்த நிர்வாகம் நிரந்தரமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள ஒப்பந்தத்தின்படி பேச்சுவார்த்தை காலத்தில் முழு பொறுப்பும் மற்றும் நீரிணை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தனி உரிமையும் ஈரானுக்கு உண்டு என ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தினர். பங்களாதேஷில் 2024 மாணவர் போராட்டங்களின் விளைவாக ஆட்சியடைந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் மற்றும் அவாமி லீக் கட்சியின் தலைவரான ஷேக் ஹசீனா தான் இந்த ஆண்டு தனது தாய்நாட்டிற்கு திரும்பப் போவதாக அறிவித்தார். பிரத்யேக நேர்காணல் ஒன்றில் இந்த தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார். பங்களாதேஷுக்கு திரும்புவது என்பது தனது தனிப்பட்ட அரசியல் ஆசைக்கானது அல்ல என கூறிய ஷேக் ஹசீனா, பங்களாதேஷ் மக்களின் அரசியல் உரிமைகள், ஜனநாயகம் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்தல் மற்றும் விடுதலைப் போரின் உன்னத நோக்கம் ஆகியவற்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தான் அதிகாரத்திற்காக அரசியல் செய்பவள் அல்ல என்றும், பங்களாதேஷ் மக்களின் நலனுக்காகவும் தேசத்தின் தந்தை பங்களாதேஷ் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சோனார் பங்களா என்ற கனவை நினைவாக்குவதுமே தனது முக்கிய நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டார். பங்களாதேஷில் தனக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையானது முற்றிலும் சட்டவிரோதமானது, அரசியலமைப்பிற்கு முரணானது மற்றும் அரசியல் பழிவாங்கலை நோக்கமாக கொண்டது என அவர் குற்றம் சாட்டினார். அவாமி லீக் கட்சித் தலைவர்கள் இல்லாத ஒரு அமைப்பாக மாற்றுவதற்காக நீதித்துறை அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இத்தகைய முயற்சிகள் இதற்கு முன்னரும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அவை அப்போது தோற்கடிக்கப்பட்டன, இப்போதும் தோற்கும், தான் மரணத்திற்கு அஞ்சப்போவதில்லை என அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஏஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறோம். 7:56 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல
0: ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் நாக் அவுட் சுற்றுகள் ஆரம்பித்திருக்கின்றன. நேற்று நடைபெற்றிருந்த முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி குரூப் ஆஃப் 16 பிரிவிற்கு கனடா முன்னேறியிருக்கிறது. 1-0 என்ற கோல் கணக்கில் இந்த வெற்றியினை கனடிய அணி பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் 1-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய கனடா அணி ஃபிஃபா உலக கிண்ணத்தின் தனது முதல் நாக் அவுட் சுற்றில் வெற்றியினையும் வரலாற்றில் முதல் தடவையாக ரவுண்ட் ஆஃப் 16 என்கின்ற சுற்றை எட்டியும் சாதனை படைத்திருக்கிறது. சோஃபி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் மேலதிக நேரத்தை நோக்கிச் செல்லும் நிலையில் யூஸ்டோக்கியா பெனால்டி பகுதியில் வெளியேறி ஒரு அற்புதமான வாலி ஷாட் மூலம் பந்தை வலுக்குள் செலுத்தி அதனை கோலாக மாற்றி கனடாவின் நீண்டகால கனவை நனவாக்கியிருக்கிறார். இதனால் போட்டியை நடத்தும் இணைய நாடான கனடா 2026 ஃபிஃபா உலக கிண்ணத்தின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி கெனடிய மக்களுக்கும் கெனடிய கால்பந்து ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதேவேளை எதிர்வரும் சனிக்கிழமை ஹூஸ்டனில் நெதர்லாந்து அல்லது மொரோக்கோ அணிகளை எதிர்கொள்ளும் நிலை தோன்றியிருக்கிறது. இப்போது நடைபெறுகின்ற இந்த ரவுண்ட் ஆஃப் 32 தொடருகின்ற போட்டிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையிலே இன்று நடைபெறக்கூடிய குரூப் ஆஃப் 32 போட்டியில் 1:00 பிரேசில் ஜப்பான் அணிகள் மோதுகின்ற ஒரு விறுவிறுப்பான போட்டி நடைபெற காத்திருக்கிறது. இதில் ஜப்பானா பிரேசிலா வெற்றி பெறப்போகிறது, அடுத்த சுற்றுக்கு முன்னேறப்போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அதே போன்று இன்றைய தினம் 4:30 ஜெர்மனி மற்றும் பரகுவே அணிகள் மோதுகின்றன. மிக பலம் வாய்ந்த ஜெர்மனி பரகுவே எதிர்கொள்கிறது. ரவுண்ட் ஆஃப் 32 இன்று நடைபெறுகின்ற நெதர்லாண்ட்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியின் வெற்றியாளர் கனடாவை எதிர்வரும் சனிக்கிழமை எதிர்கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை நாளை நடைபெறப்போகின்ற போட்டிகளை பொறுத்தவரையில் நோர்வே மற்றும் கோர்டிலே வரையோ நாடுகள் போட்டியிடுகின்றன. நாளைய தினம் பிற்பகல் 5:00 நடைபெறுகின்ற போட்டியில் பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் ஆகிய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. ரவுண்ட் ஆஃப் 32 மெக்சிகோ மற்றும் ஈக்வடோர் போட்டிகள் 9:00 நடைபெற இருக்கின்றன. அதேவேளை புதன்கிழமை கனடா தினத்தன்று இங்கிலாந்து மற்றும் கொங்கோ அணிகள் மோதுகின்ற போட்டி இடம்பெறப்போகிறது. புதன்கிழமை 4:00 பெல்ஜியம் மற்றும் செனகல் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதே நாளில் பஸ்னியாவிற்கும் USAக்கும் இடையிலான போட்டி 8:00 நடைபெற இருக்கிறது. வியாழக்கிழமை 2 ஸ்பெயின் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளும், வியாழக்கிழமை 7:00 போர்ச்சுகல் மற்றும் குரோஷியா அணிகளும் மோதுகின்ற போட்டி நடைபெறப்போகிறது. வியாழக்கிழமை 11:00 சுவிட்சர்லாந்து மற்றும் அல்ஜீரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும், வெள்ளிக்கிழமை பிற்பகல் 2:00 ஆஸ்திரேலியா மற்றும் எகிப்த் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும், வெள்ளிக்கிழமை மாலை 6:00 அர்ஜென்டினா மற்றும் கபோவரடி ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற இருக்கிறது. ரவுண்ட் ஆஃப் 32 இறுதிப் போட்டியாக வெள்ளிக்கிழமை 9:00 கொலம்பியா மற்றும் கானா அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறும். ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகள் சனிக்கிழமை ஆரம்பமாகின்றன. அதில் கனடா மட்டும் இப்போது ரவுண்ட் ஆஃப் 16 தெரிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உலகில் மாறாதது என்று எதுவுமே இல்லை, மாற்றம் மட்டுமே மாறாதது. பல நேரங்களில் மாற்றம் வருகிறது என்றால் நாம் பயப்படுகின்றோம். புதிய இடம், புதிய வேலை, புதிய சூழல், புதிய சவால், இவை எல்லாமே ஒருவிதமான அச்சத்தை ஏற்படுத்துகின்றன. ஆனால் வரலாற்றில் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்றால் மனித நாகரீகம் வளர்ந்திருக்காது. வண்ணத்துப்பூச்சி உருவாவதற்கு முன்பாக அது ஒரு புழுவாக இருக்கும். அந்த மாற்றத்தின் போது அது ஒரு இருட்டான கூட்டினுள் இருக்கும். அந்த இருட்டில் இருந்து வெளியில் வந்த பின்னர்தான் அதன் சிறகுகள் விரியும், அது சுதந்திரமாய் பறந்து தெரியும். அதனால் மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் புதிய வாசல்களை திறக்கும், புதிய வாய்ப்புகளை எமக்கு அடையாளம் காட்டும். மாற்றத்தை எதிர்க்காதீர்கள், அதனை ஏற்று அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாள் திறந்த மனதோடும் மாற்றங்களை வரவேற்கின்ற நிலையோடும் இருக்கட்டும்.

ஸ்டிஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். 8:09. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21 செல்சியஸாக இருக்கிறது, 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 28 செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சூரியஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. இரவு வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளை செவ்வாய்க்கிழமை கூடுதல் வெப்பநிலையாக 33 செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். காலை வேளையில் 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருந்தாலும் கடும் வெப்பத்திற்கான வாய்ப்புகள் நாளைய தினம் காணப்படுகின்றன. உடல்நிலை 43 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதன்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். காலை வேளையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி புதன்கிழமை எதிர்பார்க்கப்பட்டாலும் வெப்பநிலையை பொறுத்தவரையில் உடல்நிலை 44 அதிகரிக்கப் போகிறது. 33 செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வியாழக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். 34 செல்சியஸ் கூடுதல் உடல்நிலை 43 இருக்கும். இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி வியாழக்கிழமையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமையும் மழையுடன் கூடிய நாளாக இருந்தாலும் வெப்பநிலை 30 செல்சியஸாகவும் 40 உடல்நிலை கொண்டதாகவும் இருக்கும். 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வெள்ளிக்கிழமை வரை மழை வீழ்ச்சி இருந்தாலும் கடுமையான வெப்பநிலை கொண்ட நாட்களாக இந்த நாட்கள் அமையப் போகின்றன. சனிக்கிழமை 29 செல்சியஸ், 37 உடல்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரையில் 28 செல்சியஸ், 34 உடல்நிலையாக இருக்கும். கடுமையான கோடைக்காலத்தின் வெப்பநிலையை நாம் இந்த வாரத்திலிருந்து உணர ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும்.

வருடாந்த டொரண்டோ பிரைட் அணிவகுப்பில் பிரதமர் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர். பிரதமர் மாகாணி, டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சவுடன் டொரண்டோ பிரைட் அணிவகுப்பில் கலந்து கொண்டார். கடந்த வருடம் பதவியேற்ற பின்னர் டொரண்டோ பிரைட் ஊர்வலத்தில் பிரதமர் கலந்து கொண்டது இதுவே முதல் தடவை. டொரண்டோ பிரைட் கனடாவின் மிகப்பெரிய பிரைட் திருவிழாவாகவும் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பிரைட் நிகழ்வாகவும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு பிரைடுக்கான தமது ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களுக்கு நீதி கோரி உரிமை பந்தம் என்ற துணிப்பொருளில் அமைதி வழி மக்கள் எழுச்சி போராட்டம் ஒன்று நேற்று மாலை உணர்வெழுச்சியோடு முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் செம்மணி சந்தையில் அமைந்துள்ள அணியாவிளக்கு திடலில் நேற்று மாலை 4:30 இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த வருடம் அதே நாளில் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்ட அணியாவிளக்கு போராட்டத்தின் தொடர்ச்சியாக நீதிக்கான குரலை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மக்கள் எழுச்சி நேற்று நடத்தப்பட்டது. காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெரும் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்வின் போது தமது உரிமைக்கான குரலை எழுப்பினார்கள். நீண்டகாலமாக நீதிக்காக காத்திருக்கும் மக்கள் குறிப்பாக முன்வைத்துள்ள 6 கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்த கோரியும் இந்த அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்தனர். செம்மணி மண்ணில் இடம்பெற்ற கொடூரங்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரையில் போராட்டங்கள் ஓயாது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் நேற்றைய போராட்டம் அமைந்திருந்தது. வெனிசுலாவில் இடம்பெற்ற இரு பெரும் நில அதிர்வுகளில் நாடு கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்புப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வரும் போதிலும் உயிரிழப்புகள் குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்த நில அதிர்வினால் இதுவரை 1450 அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3150 பேர் வரை காயமடைந்துள்ளதோடு 12721 பேர் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டது. 774 கட்டிடங்கள் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது.

இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் இது நாட்டின் வரலாற்றில் நிகழ்ந்த மிக கொடூரமான இயற்கை பேரழிவு என தெரிவித்தார். தற்போதைய இக்கட்டான சூழலில் உயிர் காப்பதே அரசின் முன்னுரிமை என்று தேசிய சட்டமன்ற தலைவர் ஜோர்ஜ் ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த இயற்கை பேரழிவு ஏற்கனவே அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியில் உள்ள வெனிசுலாவிற்கு மிகப்பெரும் சவாலாக அமைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 14 நிமிடம் ஸ்டிஃபம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.

0: 8:18.
1: காற்றில் பரவும் இசை போல
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.
0: 8:20. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உலகம் எப்போதுமே ஆச்சரியமாய் பார்க்கின்ற ஒரு நாடு ஜப்பான். அது அணுகுண்டின் தாக்குதல்களால் அழிவடைந்து போய் அதிலிருந்து மீண்டெழுந்து இன்று உலகிற்கு முன்னுதாரணமாய் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டின் அந்த முயற்சி, அந்த முன்னேற்றத்திற்கு காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய சில முக்கியமான தத்துவங்கள் அல்லது வாழ்க்கை தொடர்பிலான அவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் என்று சொல்கிறார்கள். நிறைய நல்ல வழிமுறைகள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியோடு ஒட்டியதாக இருக்கிறது. அதில் ஒப்பைடோரி என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் இருக்கிறது. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கால வரிசை, தனித்துவமான பாதை இருக்கிறது. மற்றவர்களுக்கு எதிராக உங்களை அளவிட முயற்சிப்பதை விட உங்கள் சொந்த முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் இந்த ஒப்பைடோரி என்று சொல்லக்கூடிய தத்துவம். உண்மையில் அந்த தத்துவம் சொல்லக்கூடியது ஜப்பானியர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய எல்லோருக்குமானதாக இருக்கிறது. அதுவும் சமூக வலைத்தளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில், அல்லது சமூக வலைத்தளங்களுக்குள் நாங்கள் மூழ்கி கிடக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் என்பது வெறுமனே ஒரு தொடர்பாடலுக்கானதாக இருந்த காலம் மாறிப்போய் இப்போது அதுவே வாழ்க்கையாக மாறிப்போயிருக்கிறது. அது எல்லோரையும் தன் பக்கம் இழுத்து வைத்திருக்கிறது. எல்லோரோடும் எளிதில் தொடர்பு கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த சமூக வலைத்தளங்கள் தற்போது முழு மனித குலத்தையும் சிறை கைதிகளாக மாற்றி தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் வாழவே முடியாது என்கின்ற ஒரு நிலையில், மிக அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்படியாக இருக்கின்ற போது அந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய அல்லது அதன் மூலம் கேட்கக்கூடிய பல விடயங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட வைக்கிறது. இப்போது இருக்கின்ற இந்த கம்பாரிசனுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சமூக வலைத்தளங்கள் என்பதை ஒரு ஆய்வு முடிவில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களை மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் செய்ய வேண்டியது இந்த சமூக வலைத்தளங்களின் பாவனையை கட்டுப்படுத்துவது என்ற ஒரு உண்மையினை உளவியலாளர்கள் இப்போது சொல்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளங்களில் பல நன்மைகள் இருக்கிறது. நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், உடனடியாக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், பல அறிவித்தல்களை வெளியிடலாம். அதை பலரும் சென்று சேர்வதற்கு மிக இலகுவான ஒரு மார்க்கமாக அது இருக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய பாதகங்களை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. எங்களுடைய விலை மதிப்பு மிக்க நேரத்தை நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதில் எங்களுக்கு அடக்க முடியாத ஆர்வம் இருக்கிறது. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராகவும் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்தை தான் இந்த சமூக வலைத்தளங்கள் தமது வியாபாரமாக்கி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரிந்த நட்பு வட்டத்தில் இருக்கின்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்களாக இருக்கலாம், பிரபலமான இருக்கலாம், யாரோ ஒருவராக இருக்கலாம், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி மற்றவர்கள் பற்றி தெரிந்து கொள்வதில் எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம். சமூக வலைத்தளங்களில் நாங்கள் சென்று என்ன செய்கிறோம் என்று பார்த்தால் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். வேறு எதுவும் செய்வதில்லை. மற்றவர்கள் போடக்கூடிய போஸ்டுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வருகிறது, எப்படியான லைக்ஸ் வருகிறது, அதை யார் ரசிக்கிறார்கள், யார் பகிர்கிறார்கள், எனக்கு பிடித்தவர்கள் அதை பகிர்கிறார்களா, எனக்கு பிடித்தவர்கள் எனக்கு பிடிக்காதவர்களின் படங்களை வைத்திருக்கிறார்களா, அவர்களுக்கு போய் கமெண்ட் பண்ணுகிறார்களா, இப்படி மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு ஆர்வம் தான் இந்த கம்பாரிசனின் அடிப்படையாக இருக்கிறது. அதற்குத்தான் இந்த சோஷியல் மீடியா என்பது மிகப்பெரிய அளவிலே துணை போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் முன்பெல்லாம் ஒப்பிடுவது என்பது ஒருவரை நேரில் பார்த்து அல்லது அவர்களுடைய வாழ்க்கை முறையை கண்டு அதைத்தான் ஒப்பிட்டுக் கொண்டிருந்தோம். இப்போது வீட்டில் இருந்தவாறே நாங்கள் எல்லோரோடும் எங்களை ஒப்பிடுகிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவர் இத்தனை வெக்கேஷன் போகிறார், அவருடைய வாகனம் என்ன, அவருடைய வீட்டில் என்ன மாதிரியான உணவு கொள்கிறார்கள், எப்படியான உடைகளை அணிகிறார்கள், எங்கே படிக்கிறார்கள், இப்படி எல்லாவற்றையும் நாங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பார்த்து பார்த்து மற்றவர்களோடு ஒப்பிடுகிறோம். முன்பெல்லாம் தெரிந்தவர்களோடு தான் ஒப்பிடுகிறது, இப்போது தெரியாத எல்லோரோடும் நாங்கள் ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களிடமிருந்து மகிழ்ச்சியை களவாடிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில் அடக்க முடியாத ஆர்வம் கொண்ட மனிதர்களாக இந்த சமூக வலைத்தளங்கள் எங்களை மாற்றிவிட்டது. அது ஒரு விதமான அச்சம் நிறைந்த சூழலாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களை விட மற்றவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எனக்கு மட்டும்தான் பிரச்சனை என்று நாங்கள் நம்பிக்கொண்டு மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து வெம்பிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கிருக்கின்ற பிரச்சனை. உண்மையில் எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும். சமூக வலைத்தளங்களில் சிரித்துக் கொண்டு படம் போடுகின்றவர்களுக்கு பின்னால் எத்தனையோ சோக கதைகள் இருக்கும். சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய வெற்றியை பறைசாற்றி கொண்டிருக்கின்றவர்களின் பின்னால் எத்தனையோ தோல்விகள் இருக்கும், அல்லது அதை மறைத்துக் கொண்டு அவர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக வலைத்தளங்களின் மாயையை உண்மை என்று நம்பி நாங்கள் மிக கொடுமையான ஒரு காலத்திற்குள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கம்பாரிசன் என்பது ஒரு மிக கொடிய விலங்கு என்பதை தெரியாமல் மற்றவர்களை பற்றி நாங்கள் எண்ணி அவர்களைப் போல நாங்கள் இல்லையே என்று மனம் வெதும்பி போயிருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனை. ஒன்று, இந்த சமூக வலைத்தளங்கள் தேவையில்லாமல் எங்களுடைய நேரத்தை களவாடி கொண்டிருக்கிறது. அப்படி களவாடுகின்ற நேரத்தில் எங்கள் மனதுக்குள் தேவையில்லாத நச்சு விதைகளை வீசி கொண்டிருக்கிறது, அதுவும் மற்றவர்களை பற்றி ஒரு ஒப்பீட்டை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மற்றவர்கள் ஒரு பொருளை வாங்கினால் அதே போன்று ஒரு பொருளை வாங்க வேண்டும், மற்றவர்கள் ஒரு வெக்கேஷன் போனால் நானும் அதே போன்று ஒரு வெக்கேஷன் போகணும். இப்படி எல்லாம் மற்றவர்களோடு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு பார்த்து எங்களுள் இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னேற்றத்திற்கான விடயங்களை விட்டுவிட்டு அவர்களைப் போல நாங்கள் இல்லையே என்ற நிலையில் எங்களை நாங்களே ஒரு தாழ்வு சிக்கலுக்குள் கொண்டு வருகிறோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை, டிப்ரெஷனை ஏற்படுத்துகிறது. இப்படியான ஒரு நிலையில் தான் இந்த கம்பாரிசன் என்பதில் எப்படி நாங்கள் விடுபட்டுக் கொள்ள முடியும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. உண்மையில் இந்த கம்பாரிசன், மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுவது என்பது எங்களை நாங்களே அல்லது எங்களுடைய சுயத்தை கொலை செய்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும். ஒரு செல்ஃப் எஸ்டீம் கில்லராகத்தான் இந்த கம்பாரிசனை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்துவங்கள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆளுமை, எங்களுடைய வித்தியாசமான தன்மைகள், இவற்றையெல்லாம் புறக்கணித்துவிட்டு அல்லது இவற்றையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை தேடி அது என்னிடம் இல்லையே என்று கவலைப்படுவது என்பது என் சுயத்தை நானே கொள்கின்ற ஒரு செல்ஃப் எஸ்டீம் கில்லராக இருக்கிறது. இப்படி ஒரு தற்கொலை போலத்தான் இந்த இது கம்பாரிசனும் கூட இருக்கிறது. இந்த கம்பாரிசன் என்பது எங்களுக்குள் தேவையில்லாத எமோஷன்ஸ், உணர்வுகளை ஏற்படுத்துகிறது. அது ஒரு விதமான தாழ்வு சிக்கலை, ஒரு விதமான நெகட்டிவிட்டியை எங்கள் மனதுக்குள் கொண்டு வருகிறது. அந்த தாழ்வு சிக்கல்கள் மற்றும் இது போன்று வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற பொறாமையாக, அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது செய்துவிட வேண்டும், அவர் என்னை விட உயர்வாக இருக்கிறார், அவர் அப்படி இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு விதமான பொறாமை எண்ணத்தை மனதுக்குள் கொண்டு வந்து விடுகிறது. அதனால் தேவையற்ற சகவாசங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையே அது கொண்டு வருகிறது. அதைவிட இந்த கம்பாரிசன் என்பது ஒரு போலியான வாழ்க்கை முறை நோக்கி எங்களை கொண்டு செல்லும். என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய பேஷன், என்னுடைய விருப்பம், என்னுடைய குடும்பம், எனக்கு எது சரி எது பிழை, எனக்கு எது தெரியும் எது தெரியாது, என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இவற்றையெல்லாம் தாண்டி மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அது போல வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஃபேக் லைஃபை நோக்கி எங்களை கொண்டு சென்று விடுகிறது. அது தவறான பாதையில் நாங்கள் பயணப்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறதாக. இந்த கம்பாரிசன் என்பது எவ்வளவு தூரம் ஆபத்துக்களை கொண்டு வருகிறது. இதிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் செய்யக்கூடிய சில சின்ன சின்ன விஷயங்களைத்தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒன்று, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்திருக்கக்கூடிய வெற்றிகள், எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், எதற்கெல்லாம் நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கப் போகிறோமோ அதை எல்லாவற்றையும் அடிக்கடி நினைத்துக் கொள்வது, அதுதான் வாழ்க்கைக்கு மிக இன்றியமையாதது. இந்த நன்றி உணர்வு என்பது எங்களுக்குள் மேலோங்குமாக இருந்தால் இந்த கம்பாரிசன் என்பது இல்லாமல் போகும். நான் எப்படியாக கடந்த காலத்தில் இருந்து இப்போது எப்படி மாறியிருக்கிறேன், என்னுடைய முன்னேற்றம், என்னை பற்றி என்னோடு நான் ஒப்பிட்டுக் கொள்வது என்பதுதான் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக இருக்கும். அதில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல விளைவுகள், நல்ல விதைகளை நாங்கள் தேடி தேடி பார்ப்பதன் மூலம் அதற்கு நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்கலாம். நல்ல மனிதர்களை சந்தித்திருப்போம், அவர்களுடைய உதவிகள், ஒத்துழைப்புகள் கிடைத்திருக்கும், வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும், அவற்றை பார்த்து அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவிக்கின்ற அந்த நன்றி உணர்வை எங்கள் மனதுக்குள் கொண்டு வருவது மிக முக்கியம். அடுத்தது, இந்த கம்பாரிசனை நாங்கள் கைவிட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷனை வெகுவாக குறைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அதை ஒதுக்கி வைத்துக் கொள்வது என்பது முடிந்தால் சாத்தியமாகுமாக இருந்தால் அது மிக மிக இன்றியமையாதது என்று சொல்கிறார்கள் உளவியலாளர்கள். உங்களுக்கு இந்த கம்பாரிசன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் சோஷியல் மீடியாவை முற்றாக கைவிட்டு வேறு ஒரு உலகத்திற்குள் நீங்கள் வாழப் பழகினீர்களாக இருந்தால் உங்களில் நிறைய மாற்றங்கள் வரும் என்று சொல்கிறார்கள். ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் இந்த அடிக்ஷன் என்பது தேவையற்ற விதங்களில் உங்களுடைய மனதை அலக்கழிக்கிறது, அல்லது உங்களுக்கு தேவையில்லாமல் இந்த கம்பாரிசன் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது, எல்லோருக்குமே வரும். நீங்கள் இருந்து சிந்தித்து பார்த்தால் ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய, இன்ஸ்டாகிராமில் பார்க்கக்கூடிய, டிக்டாக்கில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கில்ட் ஃபீலிங்கை கொண்டு வரும். அவரை போல என்னால் இருக்க முடியவில்லை, அவர் அவ்வளவு ஸ்லிம்மாக இருக்கிறார், இப்படி அழகான உடை போடுகிறார், அல்லது இப்படி நல்ல இடங்களுக்கு பயணம் செய்கிறார், இப்படி அவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறார், அவர் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார், இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்னிடம் இல்லையே என்கின்ற ஒரு விதமான குற்ற உணர்வு அல்லது ஒரு தாழ்வு நிலை ஏற்படும். இது மிக மிக ஆபத்தான மனநிலையாக இருக்கும். அப்படி இல்லாமல் மிக நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த கம்பாரிசனை தவிர்ப்பதற்கு நாங்கள் அப்படியான போஸ்ட் எங்களுக்கு ஒரு விதமான மன உளைச்சலை தருகிறதாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் வெளியேறுவது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி பலர் வெளியேறி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சோஷியல் மீடியா இல்லாத உலகத்திலும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், இப்போது இருக்கின்ற உலகத்திலும் வாழ்கிறோம். அதை எப்படியாக நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்பது தான் மிக முக்கியம். மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடுவது என்பது அது மிகப்பெரிய ஒரு நேர விரியத்தையும் வாழ்க்கை விரியத்தையும் கொண்டு வருகிறது என்பது தான் மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள் எங்கள் சுயங்களோடு வாழ பழகிக்கொள்ளுதல் என்பதுதான் மிக முக்கியம். என்னுடைய திறமைகள், என்னுடைய ஆற்றல்கள், என்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், அல்லது எதை அடைய வேண்டும் என்ற விருப்பத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன், அதை அடைவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும், அதற்காக என்னுடைய உழைப்பு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை ப்ரொடக்டிவாக எங்களுடைய நாள் ஒன்றை உருவாக்கி கொண்டோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கம்பாரிசன் என்பது இருக்காது. அப்படியான மனநிலையில் இருந்து நாங்கள் விடுபடுவது என்பது வாழ்க்கையின் வெற்றிக்கு இன்றியமையாததாக இருக்கும். அதைத்தான் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். எப்படியாக ஜப்பானியர்கள் வெற்றி கொள்கிறார்களாக இருந்தால் ஒவ்வொரு மரமும் தனக்கானது, தனித்துவமானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதுபோல் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவர்கள் என்பதில் அவர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு எதிராக எங்களை அளவிடுவதை விட எங்களோடு எங்களை ஒப்பிட்டுக் கொள்வது மிகச்சிறப்பாக இருக்கும். ஒபைடோரி என்கின்ற தத்துவம் ஜப்பானியர்கள் மற்றவர்களை தங்களோடு ஒப்பிட்டுக் கொள்ளாமல் வாழ்க்கையிலே முன்னேறிச் செல்வதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. அதை நாங்களும் பின்பற்றி பார்க்கலாம்.
1: முடியும்,

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: 8:42, இது East FM 102.7. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 4165281417. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலருங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறிப்போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
2: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவருடைய பிஸ்னஸாக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஓட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனன்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் அண்ட் சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதை அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து, அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
1: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 416-528-1407. 8:46, ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை, அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வலைக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அன்பு வணக்கம் நேர்களே. Let's go.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். புத்தமதிய திருவாரத்தை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம், அதிக வெப்பம் எல்லாம் எங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு வாரமாகவும் கூட இந்த வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. கோடை காலத்தை நாங்கள் தொடங்கி ஒரு வார காலத்தை நிறைவு செய்து இப்போது இரண்டாவது முழுமையான வாரத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். நிறைய முக்கியத்துவம் வாய்ந்திருக்கின்ற ஒரு காலப்பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஜூன் மாதம் நிறைவடைகின்றது என்றும் நாளையும் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நாளைத்தான் தொடங்கி இருக்கின்றோம். அதே மாதிரி இந்த ஆண்டின் முதல் அரை பாதியையும் கூட நாங்கள் நிறைவு செய்கின்றோம் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த காலை பொழுதில் காலை 9:02 12 மணி வரைக்கும் இன்றைய நாளிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 29 திங்கட்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் June 29 பிறந்த நாள், திருமண நாள் விஷய நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாமே மிக மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாகவும் கூட தொடர்ந்து மேட்டமன்றம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:07 நேற்று என்ற நாளின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த உற்சாகமான காலை பொழுதில் ஒரு சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதால் திறந்த கதவுகள் எங்கள் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்பது ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு உண்மை. எப்போதும் நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகவும் கூட இந்த உண்மை இங்கு ஒரு சிந்தனையாக தரப்பட்டிருக்கின்றது. வாய்ப்புகள் அல்லது எங்களது வாழ்க்கையில் ஒரு சில முட்டுக்கட்டைகள் எல்லாமே பெரிய பிரச்சனைகளாக வந்து சேருகின்ற போது அதையே நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம். அது தொடர்பாகவே அதிகம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிலையில் எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு வாய்ப்பை தான் நாங்கள் தவறவிட்டு விடுகின்றோம். ஏனென்றால் இழந்த வாய்ப்பையே நாங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாக எங்கள் எதிரில் இருக்கக்கூடிய இன்னும் அழகான வாய்ப்பு கை நழுவி போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்களே உருவாக்கி விடுகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கவலைகள் வருகின்ற போது கண்களை கண்ணீரால் நினைக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் அடுத்த வாய்ப்பை காண முடியாமல் அந்த கண்ணீர் உங்களது கண்களை மறைத்துக் கொண்டே இருக்கும் என்பதும் எப்போதும் நினைவுபடுத்தப்படுகின்றது. சிக்கல்களை தாண்டி பயணிப்பது என்பதுதான் இந்த வாழ்க்கை என்பதைத்தான் நாங்கள் நினைவில் கொள்ளுதல் அவசியமாகின்றது. உணர்ச்சிகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே எங்களை நாங்களே தாழ்த்திக் கொள்ளுகின்றோம் அல்லது சரியான செயல்களை செய்ய முடியாதவர்களாகவும் கூட எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ளுகின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான வாய்ப்பு ஏற்கனவே இருந்ததிலும் பார்க்க பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று காத்திருந்தாலும் கூட நாங்கள் பழைய நினைவுகளில் உழன்று கொண்டிருப்பதன் காரணமாக எங்கள் முன்னால் தோன்றக்கூடிய பல புதிய விடயங்களை கண்டுகொள்ளாமலே விட்டுவிடுவதுதான் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கூட கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றது என்பதுதான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான யதார்த்தம். பல நேரம் நாங்கள் அதைத்தான் செய்கின்றோம். மூடிய கதவின் பின்னே நின்று அது தொடர்பாகவே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நினைவுகளை நாங்கள் மூழ்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக அருகில் திறந்து எங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கதவை நாங்கள் கண்டுகொள்வதில்லை. அதை நாங்கள் காண முடியாதவர்களாகவும் கூட எங்களை மாற்றி விடுகின்றோம் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. எனவே எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெரிய ஒரு முட்டுக்கட்டை வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை எங்கள் முன்னால் நிற்கின்ற போது கண்டிப்பாக நாங்கள் நினைத்துக் கொள்ளுதல் அவசியம். இன்னும் ஒரு வாய்ப்பு எங்காவது காத்திருக்கின்றது என்று சொல்லி அந்த ஒரு நினைப்பை வைத்திருக்கின்ற போது அதை தேடி எங்களது சிந்தனைகளோடும் அது எங்கே இருக்கின்றது என்று சொல்லி கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் பழைய நினைவுகளில் பழைய கவலைகளில் உணர்ந்து கொண்டிருக்காமல் தொடர்ந்து முயற்சிப்போம். அதை நாங்கள் இலக்குவாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சிக்கல்கள் வருகின்ற போது இதையெல்லாம் நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருதல் என்பதில் தான் எங்களது வெற்றி அடங்கியிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். நிச்சயமாகவே ஒரு கதவு மூடப்படும் போது இன்னும் ஒரு கதவு திறக்கின்றது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்பதை மிக முக்கியமாக அழகாக இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு கோடை காலத்தின் ஒரு வெளிச்சமான நாளை தான் நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். காலை பொழுதிலேயே மிக சிறந்த ஒரு வெப்பநிலை 21-22 உணரப்படுகின்றது. தெளிவாகவே வானம் இருப்பதன் காரணமாக சூரியன் தான் ஆட்சி செய்கின்றார். முழுமையான வெளிச்சத்தை நாங்கள் இப்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வந்து கொஞ்சம்தான் முகில் கூட்டங்கள் அங்கே இங்கே தென்படலாம். அதை விடுத்து பார்த்தால் தொடர்ந்த வெளிச்சத்தை இன்றைய நாள் எங்களுக்கு தரப்போன்றது. சூரியன் அசமிக்கும் நேரம் 9:03. எனவே அது வரைக்கும் நிறைந்த வெளிச்சத்தை இன்று நாங்கள் காணலாம். 5:38 சூரியன் உதயமாக இருக்கின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு 30 தாண்டியதாகவே இருக்கும். 28 வெப்பநிலை உயர்ந்து 32 நாங்கள் உணரப்போகின்றோம். ஸ்ப்ரிங் சீசனில் இடையிடையே 30 தாண்டியிருந்தது. ஆனால் இப்போது கோடை காலம் ஆரம்பித்து 30 தாண்டிய 32 உயர்கின்ற உணர்நிலை இன்றைக்கு தான் முதல் தடவையாக வரப்போகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே கொஞ்சம் வெப்பம் உயர்கின்ற ஒரு வாரம் இந்த வாரம். அதன் ஆரம்பத்தை இன்றைக்கே நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். இரவு பொழுதில் 19 இரவு உணர்நிலையாகவும் இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் இரவு பொழுதில் சொல்லப்படுகின்றன. இன்றைய தினம் தொடர்ந்து வருகின்ற இந்த வாரத்தின் நாட்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் நாளைக்கே கடும் வெப்பத்தை இப்போது சொல்லியிருக்கிறார்கள், எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். நாளைய தினம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் டோனோவை பொறுத்தளவில் பல இடங்களிலும் 40 தாண்டிய உணர்நிலை இருக்கலாம் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே அதை நாங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். கனடாவே புதன்கிழமை தான், ஆனால் அந்த விடுமுறைக்காக நாளைக்கே எங்களது வெளிப்புற திட்டங்கள் இருக்கலாம். எனவே அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுதலும் கூட அவசியம். இந்த வெளிப்புற திட்டங்களை செய்கின்ற போது அதிக வெப்பத்தை காலை வேளை வந்து தண்டஸ்டோமுக்கான வாய்ப்பு கொஞ்சம் தான் இருக்கின்றது. 1 mm அளவுதான் லேசான மழை இருக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சமும் இணைந்திருக்கும். அதுக்கு பிறகு பிரதானமாக வெயிலோடு சேர்த்து நாளைக்கு 31 வெப்பநிலை உயர்ந்து 40 நாங்கள் ஸ்காப்ரோவை பொறுத்தளவில் உணரப்போகின்றோம். ஆனால் ஒரு சில இடங்களில் 43 கூட டொனோவில் உணர்நிலை உயர்வு இருக்கலாம் என்பதைத்தான் தகவல்கள் சொல்கின்றன. கனடாவே புதன்கிழமைக்கு தண்டஸ்டோம் இடையிடையில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இப்போது கூறப்படுகிறது. காலை
இல்லும் கூட மழை இருக்கலாமா? மதிய பொழுதிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தண்டர் ஸ்டோம்ஸ் 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். மாலையில் 1 மில்லிமீட்டர் அளவிலான இடியுடன் கூடிய மழை இருக்கலாம். ஆனால் சூரிய வெளிச்சமும் இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை புதன்கிழமை கனடாவை பகல் பொழுது கொண்டிருக்கின்றது. 30 வெப்பநிலை 40 உடன போகின்றோம் என்பதைத்தான் தகவல்கள் சொல்லுகின்றன. இரவு பொழுதெல்லாம் கடும் வெப்ப உணர்நிலை இருக்கலாம் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். 29 வரைக்கும் கூட புதன் இரவிலே நாங்கள் தொடர்ந்து உணர்நிலையை பெறப்போகின்றோம். எனவே அது இரவு பொழுதை சற்று சிரமமாக்கலாம் என்பதைத்தான் இப்போது சொல்லியிருக்கிறார்கள். வியாழக்கிழமை 31-40 வரை உணரப்போகின்றோம். காலையில் வெளிச்சம் இருக்கும், அதன் பின்பும் வெளிச்சம் இருக்கும், ஆனால் இடையில் மழை வந்து போகலாம். வெள்ளிக்கிழமை 29-38 உணரப்படும். பிரதானமாக வெயில் இருக்கும், ஆனால் தண்டர்ஸ்டோமுக்கான வாய்ப்புகளையும் வெள்ளிக்கிழமையும் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாகவே இடையில் வந்து போகக்கூடிய மழையை நாங்களும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பிறகு வருகின்ற வார இறுதியில் தான் அதிகளவில் குறைவில்லை, ஆனால் 35-34 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும். ஆனால் இந்த வாரம் கடும் வெப்பத்தை எங்களுக்கு கொண்டு வருகின்ற ஒரு வாரமாக இருக்கும். ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்கள் தான். அமெரிக்காவில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹீட் டோம் ஒன்று ஆன்டாரியோவை நோக்கி நகர்கின்றது இந்த வாரம். எனவே அதன் காரணமாகத்தான் கடுமையான வெப்பத்தை இந்த வாரம் எங்களுக்கு தரப்போகின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். 9:13 நிமிடமாக இருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862, 416-754-8881, 416-754-8881.

0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599.
6: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:25 நிமிடமாக இருக்கின்றது. திங்கட்கிழமை காலை இப்பொழுது இந்த வழியில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். ஸ்கூல் எல்லாம் நிறைவு பெற்றிருப்பதன் காரணமாக அதிக தாமதங்கள் இல்லாத ஒரு நிலையிடையே ஒரு சில இடங்களில் தான் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்ட் ஹைவே 412 தாண்டிய பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக சற்று தாமதங்களை எஜெக்ஸுக்கு முன்னான அந்த பகுதியில் நிலவக்கூடிய நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பதை தான் இங்கு சொல்லலாம். அதன் பிறகு அதிக தாமதம் இல்லாமல் தொடர்ந்து டிவிபி வரைக்குமே பயணிக்கக்கூடியதாகவும் இருக்கும். டிவிபி தாண்டிய பகுதிகளில் குறைவான வாகன நெரிசல்கள் பேவியூ வரைக்கும் தொடர்ந்து நிலவுகின்றது. அதிலும் எக்ஸ்பிரஸில் சற்று அதிகமாக யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. கீழ்ப்பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. குறைந்த தாமதங்கள் தான் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் சற்று அதிகமான வாகன நெரிசல்கள் மார்டின் க்ரோ ரோட் வரைக்கும் காணப்படுகின்றன. கிப்ளிங் பகுதியிலும் தாமதங்கள் அதிகரிக்கின்றது. அதே மாதிரி இந்த வேளையில் இஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களிலும் தாமதங்களை சற்று அதிகமாக எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். கீல் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் ஈஸ்ட் பவுண்டிலும் காணப்படுகின்றன. பேவியூ பகுதியிலிருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைந்த தாமதங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் எக்லிங்டன் வரைக்கும் காணப்படுகிறது. அதன் பின்பு அதிக தாமதம் இல்லை. இருந்தாலும் பேவியூ அவென்யூ பகுதியில் குறைந்த அளவிலே தாமதங்கள் சற்று காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டை பார்த்தால் ஃபின்ச் தாண்டிய பகுதிகளிலிருந்து 401 வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் இப்போது நிலவுகின்றன. நோர்த் பவுண்டிலும் கூட ஃபின்ச் தாண்டிய இடங்களில் இருந்து ஸ்டீல்ஸ் வரைக்கும் தாமதங்கள் இப்போது தென்படுகின்றது. 404 நோர்த் பவுண்டில் என்பதையும் கூட இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகள் தொடர்பாக சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்தின் முக்கியத்துவம் தொடர்பாக பார்க்கலாம். அதிகம் பெரிதும் நாங்கள் கவனிக்காத ஒரு விடயம் தொடர்பாக பேசுகின்றது இன்றைய தினம். சர்வதேச சிறு தினம் என்று சொல்லித்தான் கூறலாம். இன்டர்நேஷனல் மட் டே என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். இந்த நாள் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அதுவும் கலப்படம் இல்லாமல் ஏதாவது கெமிக்கல் ஏதாவது ஒன்றும் கலக்காமல் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த மண் எங்களுக்கு செய்யக்கூடிய நன்மை தொடர்பாக பேசுகின்றது. நீரோடு கலந்து ஒரு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நிலங்களில் எங்களது மனித உடலின் ஆரோக்கியத்துக்கு தேவையான பல்வேறுபட்ட தன்மைகள் உள்ளடங்கி இருக்கின்றன என்பதை இந்த நாளில் பேசுகின்றார்கள். மட் ரன் மற்றும் இந்த மட் ரெஸ்லிங் போன்றவையும் கூட இன்று அதிகம் ஊக்குவிக்கப்படுகின்ற விடயங்கள் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் வளர்கின்ற போது அவர்கள் மண்ணோடு கொள்ளக்கூடிய ஒரு தொடர்பு என்பது அவர்களது உடலில் அதிகம் நோய் எதிர்ப்பு தன்மையையும் கூட தரக்கூடியதாகவும் இருக்கும். எனவே இயற்கையாகவே அந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களது உடலில் அதிகம் ஏற்படுவதற்கும் கூட நாங்கள் இந்த சேற்றுடனான அந்த விளையாட்டு தொடர்பை நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தல் என்பது அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக இப்போதைய நிலைமையில் என்று சொல்லி பார்த்தால் பல இடங்கள் மாசுபடுத்தப்பட்டிருக்கின்றன. மண்ணும் கூட அதிகம் ரசாயனங்கள் கலந்த இடமாக மாறியிருக்கின்றது. விலங்குகளின் கழிவுகள் அல்லது கூர்மையான பொருட்கள் இல்லாத இடங்களை தவிர்த்து சரியான பாதுகாப்பான அந்த சேற்று மண்ணோடு நாங்கள் தொடர்பு கொள்ளுதல் என்பது எங்களுக்கு நிறைய நன்மையை செய்யுமா. இந்த மண் அந்த அதிலும் குறிப்பாக இந்த சகதியை வந்து ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள் தொடர்பாக மிக பழமையான காலத்திலிருந்தே மனிதர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். கிறிஸ்துக்கு முன் 3000 ஏன்ஷியன் மெசபடோமியன் அண்ட் எஜிப்சியன் மைட் தெரப்பீஸ் இருந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். டைக்ரீஸ் மற்றும் இந்த யூப்ரட்டீஸ் நைல் போன்ற பகுதிகளில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷன் அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஆற்று சகதி மற்றும் அந்த ஒரு களிமண் போன்றவற்றையெல்லாம் தங்களது தோலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அல்லது காஸ்மெட்டிக் பர்பசஸுக்காகவும் கூட அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அழகுபடுத்தலுக்காகவும் கூட அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்களாம். இது வந்து கிறிஸ்துக்கு முன் 3000 அவர்கள் மண்ணை பயன்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமை இருப்பதைத்தான் சொல்லுகின்றது. எனவே இந்த நிலையில் தான் அதுக்கு பிறகுதான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தெரப்பியூட்டிக் மட் ட்ரெடிஷன்ஸ் வந்து மனிதர்களிடையே உருவாக தொடங்கியது. சிகிச்சைக்காக அந்த மண்ணை அந்த சேற்றை வந்து எப்படி பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக மனிதர்கள் சிந்திக்க தொடங்கினார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு கிரீக் பிசிஷியன்ஸ் அதன் பின்பு கொஞ்ச காலத்துக்கு பிறகு ரோமானியர்கள் போன்றவர்களும் கூட மினரல் ரிச் மட்ஸை அல்லது அதனோடு சேர்த்து இந்த ஹாட் ஸ்பிரிங்ஸ் போன்றவற்றையும் கூட மெடிக்கல் பிராக்டிஸில் பயன்படுத்த தொடங்கினார்களாம். எங்களது தோலில் இருக்கக்கூடிய நோய்கள் ஒரு சில நோய்களை குணப்படுத்தவும் அல்லது ஜாயின்ட் பெயின் போன்றவற்றுக்கான சிகிச்சைகளுக்காகவும் கூட
சரியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சேற்று தளங்களை அவர்கள் பயன்படுத்த தொடங்கினார்கள். இது வந்து கிறிஸ்துக்கு முன் தான் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது 5-ல் இருந்து 1வது நூற்றாண்டு வரைக்கும் கூட அந்த பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது மனிதர்களிடையே என்பதும் தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் இந்த மண்ணுடனான அதில் சேற்றுடனான தொடர்பு எங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஐரோப்பாவின் பல இடங்களிலும் ஸ்மார்ட் டவுன்ஸை பயன்படுத்தி இருக்கின்றார்களாம் நிறைய இடங்களில் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த சென்ட்ரல் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள், இட்டலி, ஹங்கரி போன்ற நாடுகளிலெல்லாம் நிறைய ரிசோர்ட்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் டவுன்ஸாக பிரபலம் பெற்றிருந்தன என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பிரிஸ்கிரைப்டு ட்ரீட்மெண்ட்ஸுக்காக கூட பல்வேறுபட்ட நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன என்பது தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ரூமட்டிக் அண்ட் மஸ்கியூலோஸ்கெலட்டல் டிஸ்ஆர்டர்ஸை குணப்படுத்துவதற்கான சிகிச்சைகள் வந்து இந்த சேற்று மண்ணோடு தொடர்பு கொண்டதாக அறிமுகம் செய்யப்பட்டது 19ஆம் நூற்றாண்டில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கு தான் இந்த மண் வந்து மிக மிக முக்கியமானது என்பது தொடர்பாக பல ஆய்வுகள் நடைபெற்று ஒரு சில முக்கியமான ஆய்வாளர்கள் வாசிலி டுகேச்சே ஒன்று சிலே அவரது பேர் எல்லாம் நினைவுபடுத்தப்படுகின்றது. அவர் மற்றும் இன்னும் பல மண் தொடர்பான ஆய்வுகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சோயில் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தனித்த ஒரு ஃபீல்டையே உருவாக்கினார்கள். இந்த மண் தொடர்பான, இந்த சேறு தொடர்பான ஆய்வுகளை செய்து பல்வேறுபட்ட தகவல்களையும் கூட அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். இந்த சேற்று மண் என்பது ஒரு கம்ப்ளெக்ஸ் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நேச்சுரல் பாடிஸ், இயற்கையான அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே மண்ணில் எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக நிறைந்திருக்கின்றது என்று சொல்லியெல்லாம் அதுக்கு பிறகுதான் இந்த சோயில் சயின்ஸ் அதன் மூலமான கண்டுபிடிப்புகள் பல எங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். அதிலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, ஒரு பாக்டீரியா ஒன்றும் கூட கண்டுபிடிக்கப்படுதாம். அது எங்களது இந்த ஆங்ஸைட்டியை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல மனநிலை மாற்றத்தையும் கூட தரக்கூடியதாக இருக்குது. மைக்கோ பாக்டீரியம் பேக்கே என்று சொல்லப்படக்கூடிய மூட் ரெகுலேட்டிங் தன்மை கொண்டிருக்கின்ற பாக்டீரியாஸ் வந்து ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து ஒரு சோயில் பாக்டீரியம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அது எங்களது உடலில் ஆங்ஸைட்டியை குறைக்கின்றதாம். செரட்டோனின் அதில் செல்வாக்கு செலுத்தி ஆங்ஸைட்டியை குறைக்கின்றது என்று சொல்லி எலிகள் மற்றும் பல்வேறுபட்ட உயிரினங்களில் செய்யப்பட்டிருக்கின்ற ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டு அது வந்து எங்களுக்கு ஒரு மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸை தருகின்றது என்று சொல்லியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே நல்ல மண்ணுடனான, நல்ல சேற்று மண்ணுடனான தொடர்பு எங்களுக்கு அதிக நன்மையை செய்யும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இன்டர்நேஷனல் மட் டே தொடர்பாக நாங்களும் சொல்லிக்கொள்ளலாம். 9:33 நிமிடம்

0: station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். Kiruba Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. Camsonics.com.
3: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
1: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.7.

வாணிஜி ராம் மனோகர்களது குரலில் கழுகுமலை கள்ளன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்ற 9:47 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குட்டி கதை, அடிக்கடி கேட்டு கதையாகவும் இருக்கலாம், ஆனால் கேட்க வேண்டிய கதை என்பதைத்தான் சொல்லலாம். ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் போய் சொல்கின்றான், என்னிடம் எல்லா செல்வங்களும் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, நகை இருக்கின்றது, ஆனால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லை என்று சொல்லி அந்த ஞானி சொல்லி அனுப்புகின்றார். மறுநாள் உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் செல்வம் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையில் கட்டிக்கொண்டு என்னை வந்து பாருன்னு சொல்லி அதே மாதிரி அந்த மனிதனும் செய்கின்றான். தனது சொத்தாக இருக்கக்கூடிய அந்த நகை பணம் எல்லாவற்றையும் ஒரு மூட்டையில் கட்டிக்கொண்டு போய் அந்த ஞானியின் காலடியில் வைத்துவிட்டு சொல்லுகின்றான், இப்போதும் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, அதை நீங்கள் தான் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி உடனடியாக அந்த ஞானி அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக ஓடத் தொடங்குகின்றார். தன்னிடம் இருந்திருக்கின்ற அந்த செல்வம் எல்லாம் போய்விட்டது என்று சொல்லி அந்த மனிதன் அதிர்ச்சி அடைந்து அந்த ஞானியை துரத்தி கொண்டு பின்னால் ஓடுகின்றான். இருந்தாலும் கூட அவரை துரத்தி பிடிக்கவே முடியவில்லை. மிக வேகமாக அந்த ஞானி அந்த மூட்டையோடு கொஞ்ச தூரம் ஓடி விடுகின்றார். அதற்கு பிறகு தன்னால் அந்த பணத்தையும் அந்த செல்வத்தையும் மீளப்பெற்றுவிட முடியாது என்ற ஒரு விரக்தியில் மீண்டும் அந்த மரத்தின் அடியில் களைப்போடு வந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றான் அந்த மனிதன். இப்போது மிக வேகமாக ஓடிய அந்த ஞானி அந்த மூட்டையோடு மீண்டும் திரும்பி வந்து அந்த மனிதனின் காலடியில் அந்த பணத்தையும் அந்த நகையையும் கொண்டு வந்து வைக்கின்றாராம். இப்போது அந்த மனிதன் நகை அந்த பணம் எல்லாம் மீள வந்துவிட்டது என்ற ஒரு மகிழ்ச்சியோடு மிகுந்த ஒரு அதிர்ச்சியோடும் அந்த ஞானியை பார்த்து கேட்கின்றான், எதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லி கேட்டபோதுதான் அந்த ஞானி விளக்கம் கொடுக்கின்றார். இதுவரை காலமும் இந்த நகையும் பணமும் எங்கே இருந்தது, என்ன உன்னிடம் தானே இருந்தது என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு ஆம் என்று சொல்லி பதில் சொல்கின்றான். ஆனால் இப்போது இந்த நகை பணம் எல்லாம் மீண்டும் கிடைத்தவுடன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏன் அதற்கு முன்னால் இருக்கவில்லை என்பதுதான் அந்த ஞானி முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்போது தனது அந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வையும் கூட அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுகின்றான் என்பதுதான் ஒரு ஆழமான சிந்தனை கதை. அடிக்கடி பல இடங்களிலும் சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையாகவும் கூட நிச்சயமாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம், எங்களிடம் இருக்கக்கூடிய இந்த அழகான குடும்பம், நல்ல செல்வம், எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இழக்கப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு எங்களது நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கணம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது இருக்கக்கூடியவற்றை வைத்து நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு மனநிலையும் கூட நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். இந்த வேளையில் ஒரு ஒற்றை கேள்வி மிக முக்கியமான ஒரு பதிலை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக கேட்கப்படுகின்றது. மகிழ்ச்சி என்றால் என்ன? நாங்கள் வாழ்நாள் முழுவதுமே ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே தான் இருக்கின்றோம். பல நேரங்களில் நாங்கள் ஆசைப்பட்ட பொருள் கிடைப்பதிலோ அல்லது பெரிய பதவிகளை அடைவதிலோ அல்லது சமூகத்தில் பிறரால் பாராட்டப்படுவதிலோ ஒரு அந்தஸ்தி கிடைப்பதிலையோ அந்த மகிழ்ச்சி இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் தவறாக நினைத்து விடுகின்றோம். ஆனால் உண்மை அதுவல்ல. இவை அனைத்துமே தற்காலிகமானவை மற்றும் பல்வேறுபட்ட வெளிப்புற காரணிகளை இன்னும் பல மனிதர்களை சார்ந்தவையாகத்தான் நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சிகள் எல்லாமே இருக்கின்றன. எனவே இன்னும் ஒருவரை அல்லது வெளிப்புற காரணங்களை சார்ந்திருந்து அந்த மகிழ்ச்சியை நாங்கள் பெறுவதற்கு எங்குகின்றோம் என்று சொன்னால் அது கிடைக்குமா கிடைக்காமல் விடுமா எதுவுமே நிச்சயமில்லாமல் தான் இருக்கும். ஒரு புதிய வாகனம் வாங்குகின்ற போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி சில வாரங்களில் அது அந்த வாகனத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்கின்ற போது அந்த மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு பெரிய இலக்கை அடைந்தவுடன் அடுத்த இலக்கை நோக்கி ஓட்டம் தொடங்கி விடுகின்றது. அப்படி என்றால் நிலையான மகிழ்ச்சி எங்குதான் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். உண்மையான மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது நாங்கள் வாழும் தற்போதைய தருணத்தை கையாளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பதைத்தான் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. அது வெளிப்புற உலகத்திலிருந்து எங்களுக்கு கிடைப்பதில்லை, மாறாக எங்களது அக உலகிலிருந்துதான் அந்த ஒரு நிலையான மகிழ்ச்சி ஊற்றெடுக்கின்றது. நம்மிடம் இருக்கும் சிறிய விடயங்களுக்கு நன்றி உணர்வோடு இருப்பது, எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் இருப்பது ஆகியவைதான் மகிழ்ச்சிக்கான உண்மையான ரகசியம். நாம் செய்யும் சின்னஞ்சிறு செயல்களில், அதாவது பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவு கொடுத்தல் அல்லது வெளி சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய பறவைகள் அல்லது ஒரு சில பிராணிகள் போன்றவற்றுக்கான தேவைகளை நிறைவேற்றுதல், அவற்றுக்கு தண்ணீர் கொடுத்தல் அல்லது உணவு கொடுத்தல், ஒரு குழந்தையின் மழலை சிரிப்பை ரசித்தல் அல்லது மாலை நேர சூரிய அஸ்தமனத்தை அமைதியாக வேடிக்கை பார்த்தல் என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களில் அளவிட முடியாத மகிழ்ச்சி ஒளிந்திருக்கின்றது. அவை எப்போது கவனிக்கப்படுகின்றதோ எங்களுக்கு அளப்பெரிய மகிழ்ச்சியை அவை தரக்கூடியதாகவும் இருக்கும். நாம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்ச்சியையும் தான் வைத்திருக்கின்றோம். ஆனால் இவற்றை எப்போது நாங்கள் கைவிடுகின்றோமோ அந்த நொடியில் நாங்கள்
இந்த பிரசன்ட் மோமெண்ட்டை முழுமையாக வாழத் தொடங்குகின்றோம் என்பதுதான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்பொழுதே நிரந்தரமான மகிழ்ச்சி எங்களிடம் குடியேறி விடுகின்றது. மகிழ்ச்சி என்பது எப்போதும் சிரித்துக்கொண்டே இருப்பதோ அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது மாதிரி காட்டிக்கொள்வதோ அல்ல. துக்கமும் ஏமாற்றமும் வருகின்ற போதும் கூட அதை கடந்து போகக்கூடிய மன வலிமையை பெற்றிருத்தலும் உண்மையான மகிழ்ச்சி என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. மகிழ்ச்சியை தேடி நாங்கள் எங்கும் ஓட தேவையில்லை. உங்களது நிழலை தேடி நீங்கள் ஓடினால் அது எப்போதும் நாங்கள் பிடிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதுதான் யதார்த்தம். அதே நிழல் எங்களை பின்தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தால் ஒளியை நோக்கித்தான் நாங்கள் நடத்தல் அவசியம். அதே மாதிரி தான் உங்களது மனதை ஒளிமயமாக்குங்கள், மகிழ்ச்சி தானாகவே உங்களை தொடரும் என்பதைத்தான் அழகான இந்த சிந்தனை சொல்லி தந்திருக்கின்றது. 9:52 மீஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

சூரிய வெளிச்சமிக்கு திங்கட்கிழமையின் காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416824 1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலையில் மாற்றம் ஏதும் நாளைக்கும் ஏற்பட போவதில்லை. இன்றைய அதே விலையில் தான் எரிபொருள் நாளைக்கும் கூட பெறக்கூடியதாக இருக்கும். வெப்பம் அதிகம் வருகின்ற ஒரு வாரத்தை தான் நாங்கள் தொடங்குகின்றோம். இன்றைக்கே கொஞ்சம் வெப்பமாகத்தான் இருக்கும். 24 இப்போதைய வெப்பநிலை, 27 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருக்கின்றது, எனவே சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாகவே மிக அதிகமான வெளிச்சத்தை தான் நாங்கள் இன்று பெறப்போகின்றோம். குறைந்த அளவில் தான் முகில் இருக்கும். பிரதானமாக வெயில் தான் தொடர்ந்து நிறைந்திருக்கும். 9:02 தான் சூரிய அஸ்தமனம் இருக்கலாம் என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்றது. எனவே நிறைந்த வெளிச்சத்தோடு கொஞ்சம் வெப்பத்தையும் இன்றைக்கு திங்கட்கிழமை எங்களுக்கு தொடர்ந்து தரப்போகின்றது. இரவு பொழுதில் மெல்லிய மழை தான் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக வரலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கடும் வெப்பத்தின் ஆரம்பமாக இருக்கும். நாளைக்கு காலையில் தண்டஸ்டோம் 1 மில்லிமீட்டர் அளவில் இருந்தாலும் கூட வெளிச்சத்தை காலை பொழுதிலே பார்க்க தொடங்குவோம். மதியம் மாலை பொழுது பிரதானமாக வெயிலோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிக வெப்பமும் தொடர்ந்திருக்கும். 31 வரை வெப்பநிலை உயர்ந்து 40 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. நாளைய நாளிலேயே தொடர்ந்து வருகின்ற ஜூலை 1 தேதி புதன்கிழமை கனடாடேயும் கூட வெப்பமான பகல் பொழுதாகத்தான் இருக்கும். 30 வெப்பநிலை 40 தான் உணரப்போகின்றோம். காலையில் மதியம் மாலை பொழுதில் தண்டர்ஸ்டோம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிலும் மதிய வேளை 1-3 மில்லிமீட்டர் அளவில் மழை இருக்கலாம். மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கும். ஆனாலும் வெளிச்சமும் கூட இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதுதான் கனடாடைக்கு சொல்லப்படுகின்றது. ஆனால் 40 தாண்டிய உடலையே நாங்கள் பெற வேண்டியதாகவும் இருக்கும். அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் காலையில் சூரிய வெளிச்சம் இருக்கும். மதிய மாலை பொழுதில் கொஞ்சம் மழை இருக்கலாம். 31 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். அதே 40 தான் நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை தான் சற்று குறைந்திருக்கும். 40 பார்க்கத்தான். ஆனால் அண்மித்த ஒரு நிலை தான் இருக்கும். 29 வரை வெப்பநிலை உயர்ந்து 38 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை சூரிய வெளிச்சம் இருக்கும். தண்டஸ்டமும் இடையிடையில் வரப்போகின்றது. இந்த கடும் வெப்பத்தோடு சேர்த்து வருகின்ற வார இறுதி தான் 35-34 என்று சொல்லி சனி ஞாயிற்றுக்கிழமைகளின் உணர்நிலை இருக்கும். அது வரைக்குமே கடுமையான வெப்பத்தை தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் தான் இப்போது தொடர்ந்து பகிரப்படுவதையும் கூட சொல்லிக்கொள்ளலாம். 10:01 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:06 ஆகி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த வியாழக்கிழமை தொடக்கம் மோதல்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இப்போதே இந்த சமாதான ஒப்பந்தம் குறித்த கேள்விகள் நிறையவே எழுப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வந்திருக்கக்கூடிய தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து இப்போது இன்றைய நிலைமைகள் என்று சொல்லி பார்த்தால், அமெரிக்காவும் ஈரானும் சற்று பின்வாங்குவதற்கு, இந்த தாக்குதல்கள் தொடர்பாக பின்வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக ஒரு US ஆபிஷியல் ஒருவரை மேற்கோள் காட்டி செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பதைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிலையில் ஹோமோஸ் நீரிணையிலும் அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நடந்த பல தாக்குதல்களுக்கு பிறகு இந்த ஒரு நிலைமை இப்போது உருவாகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாகவே ஒரு சில நாட்கள் இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை மீறியதாக பரஸ்பர குற்றச்சாட்டுகளையும் கூட வெளியிட்டிருந்தன. தாக்குதல்கள் இரண்டு பக்கங்களிலும் இருந்தும் கூட நடத்தப்பட்டிருந்ததையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஹோமஸ் நீரிணையின் ஊடாக கப்பல்கள் தடையின்றி செல்ல முடியும் என்று சொல்லியும், போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று சொல்லியும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தாலும், இன்று திங்கட்கிழமை டெபியூட்டி ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் காசிம் காரிபாபாடி அந்த கருத்தை வந்து மறைத்திருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த வாரத்தில் எந்த விதமான ஒரு டெக்னிக்கல் டாக்ஸுக்குமான திட்டமும் இல்லை என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஈரானியன் டெபியூட்டி ஃபாரின் மினிஸ்டர் இந்த அமெரிக்க அதிகாரியின் கருத்தை மறுத்திருக்கின்றார். ஆனாலும் கூட US பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், கட்டாரின் தலைநகரில் இந்த வாரத்தில் ஈரானின் கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ட்ருத் சோஷியல் மீடியாவில் அவர் எழுதியிருப்பதாகவும் கூட இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரான் ஹாஸ் ரிக்வெஸ்டட் எ மீட்டிங், இட் வில் டேக் பிளேஸ் டுமாரோ இன் டோஹா என்று சொல்லித்தான் அவர் அந்த தகவலை ட்ருத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பகிர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த மாதம் June 17 தான் அமெரிக்கா அண்ட் ஈரான் இரண்டு நாடுகளும் ஒரு 14-point மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டிருந்தன. அதன் அடிப்படையில் உடனடியாகவும் நிரந்தரமாகவும் இந்த மிலிட்டரி ஆபரேஷன்ஸை எல்லா முனைகளிலும் முடிவுக்கு கொண்டு வருகின்றமை தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு மீண்டும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகத்தான் வணிக கப்பல்கள் ஒரு 60 நாட்களுக்காவது எந்தவிதமான கட்டணமும் இல்லாமல் ஹோமஸ் நீரிணையின் ஊடாக பாதுகாப்பாக செல்வதற்கு ஈரான் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் கூட அமெரிக்கா தெரிவித்திருந்தது. ஆனால் இரண்டு தரப்பினரும் மீண்டும் தாக்குதல்களை தொடுத்ததன் காரணமாக 2 வாரங்களுக்கு முன் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த போர் நிறுத்தம் இப்போது அண்மைய நாட்களாக அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த போர் நிறுத்தம் வந்து இப்போது அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கான காரணம், கடந்த வியாழக்கிழமை ஹோமஸ் நீரிணையின் ஊடாக சென்றிருக்கக்கூடிய சிங்கப்பூர் பிளாகோடு பயணித்திருக்கின்ற ஒரு கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஈரானிய தரப்பில் இருந்துதான் அந்த கப்பல் வந்து ஈரானிய அந்த புரட்சிகர காவல்படை நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த பாதையை பின்பற்றாமல் இன்னும் ஒரு பாதையின் வழியாக சென்றது என்ற ஒரு காரணத்தை கூறி ஈரான் வந்து அதன் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. கப்பல் சேதத்துக்குள்ளாகியிருந்தது. இருந்தாலும் கூட அதிர்ஷ்டவசமாக அதில் பயணித்திருக்கின்ற எவருமே காயமடையும் இல்லை, உயிரிழக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்த தாக்குதல் தான் மீண்டும் இரண்டு தரப்பிலிருந்தும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருந்தது. இந்த வார இறுதியில் வந்து அமெரிக்கா வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கை ஈரான் மீது நடத்தியிருந்தது. பல இராணுவ நிலைகள் இலக்கு வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூட US சென்ட்ரல் கமாண்ட் இந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் கமர்ஷியல் ஷிப்பிங்கின் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களுக்கான ஒரு பதிலடி, நேரடியான பதிலடி இது என்று சொல்லி அந்த தாக்குதல்களையும் கூட சென்ட்காம் வந்து விவரித்திருந்ததையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதன் பின்பு சனிக்கிழமை ஈரான் மீண்டும் குவைத் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி சமப்படுத்தியிருந்தது. ஆனாலும் கூட அந்த தாக்குதல் வந்து எதிர்பார்த்த இலக்கை அடையவில்லை என்று சொல்லி அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. எந்த விதமான சேதங்களோ அல்லது உயிரிழப்புகளோ
ஏற்படவில்லை இந்த ஈரானிய தாக்குதல்களின் மூலமாக என்று சொல்லியும் அமெரிக்கா தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எனவே இப்படி மாறி மாறி பரஸ்பர தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு வந்து இரண்டு தரப்பும் தாங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கின்றோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க தரப்பிலிருந்துதான் செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இதை விடுத்து இன்னொரு விடயத்தை பார்த்தால் இதனோடு தொடர்பு கொண்டதாக கடந்த வெள்ளிக்கிழமை வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய அமைதிக்கு வழிவகுக்கக்கூடிய நோக்கில் ஒரு ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் ஒன்று கையெழுத்திடப்படுவதற்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஈரானின் ஆதரவு குழுவாக இருக்கக்கூடிய ஹஸ்புல்லாவுக்கும் இடையே தொடரும் மோதல்களின் காரணமாக கூட அந்த போர் நிறுத்தமும் இப்போது சற்று ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஹெஸ்புல்லாவின் தலைவர் வந்து இந்த அக்ரிமெண்ட்டையும் நிராகரித்திருக்கின்றார். லெபனானின் அரசாங்கம் லெபனானின் இறையாண்மையை விட்டுக் கொடுக்கின்றது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டையும் கூட அவர் சுமத்தியிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து இஸ்ரேலின் இராணுவம் சதர்ன் லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவின் ஒரு 200 மீட்டர் நீளமான ஒரு தளம் டனல் ஒன்றை அது தாக்கி இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதல் வந்து நேற்று தான் நடத்தப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் நீளம் இருக்கின்ற ஒரு சுரங்கப்பாதை, அதைத்தான் சதர்ன் லெபனானில் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் தாக்கியிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு முன்பாகவே அமெரிக்காவுக்கு அந்த தாக்குதல் தொடர்பான தகவல்கள் கொடுக்கப்பட்டிருந்தன என்று சொல்லி இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் கூட தெரிவித்திருப்பதை இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படித்தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளான நிலையில்தான் தொடர்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:13 நிமிடம் இஸ்தெஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate. High five.

0: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். 437-243-1719
1: Prisha Law Professional Corporation.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்க தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: MJS Gold House
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS 416-299-1630.
4: MJS Gold House
5: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது நேரம் காலை 10:27 வெனிசுவேலாவில் கடந்த புதன்கிழமை இரவு பொழுதில் ஏற்பட்டிருந்த ஒரு இரட்டை நிலநடுக்கத்தை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது இப்போது 1450 உயர்ந்திருப்பதாக வெனிசுவேலன் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிக்ஸ் வந்து அறிவித்திருக்கின்றார். ஆனாலும் கூட ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னமும் காணாமல் போயிருப்பதன் காரணமாக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயரலாம் என்பது தொடர்பான ஒரு அச்சம்தான் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து மக்களை மீட்கக்கூடிய அந்த மீட்புப் பணிகள் வந்து தொடர்வதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. பல நாடுகளின் ரெஸ்கியூ டீம்ஸ் இப்போது வெனிசுவேலாவில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுகின்றது. இதே நேரம் ஒரு UK ஃபயர் ஃபைட்டர் ஒருவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், வெனிசுவேலாவை பொறுத்தளவில் இந்த காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு 96-hour விண்டோ வந்து நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இப்பொழுதோடு ஒரு 96 அந்த விண்டோ வந்து நிறைவாகி இருந்தாலும் தங்களது டீம் இன்னமும் கூட மிராக்கிள் ரெஸ்கியூஸ் தொடர்பாக ஒரு நம்பிக்கையோடு தான் தேடுதலை நடத்தி வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கமாக இந்த பூமி அதிர்வுகள் போன்றவை ஏற்படுகின்ற போது அந்த கட்டட இடிபாடுகளுக்குள் இருந்து சிக்கிய இருக்கக்கூடியவர்களை உயிரோடு மீட்கக்கூடிய அந்த ஒரு காலம் வந்து ஒரு 96 பெரும்பாலும் இருக்கும். அதுதான் இந்த 96-hour விண்டோவாக இருக்கின்றது. எனவே ஆனாலும் கூட அதற்கு பிறகும் ஒரு சிலர் அதிர்ஷ்டவசமாக அதற்குள் இருந்து மீட்கப்படுகின்ற சம்பவங்களும் பல இடங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே இந்த நிலையில் அந்த 96-hour விண்டோ தாண்டி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலும் கூட மிராக்கிள் ரெஸ்கியூஸுக்காக நாங்கள் போராடி வருகின்றோம் என்று சொல்லித்தான் அவர் அந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றார். இப்போதும் கூட ஒரு 21 ஒரு இளைஞன் ஒருவர் இந்த சேதங்களுக்குள்ளிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் ஒரு மிராக்கிள் ரெஸ்கியூ தொடர்பாகவும் கூட பேசப்படுகின்றது. ஒரு 18 ஒரு குழந்தையோடு தாய் ஒருவரும் கூட மீட்கப்பட்டிருக்கின்றார் உயிரோடு என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. டயானா பேட்டினோம் அவரது மகனாக ஜுவான் டேவிட் ஆகியோர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது வந்து மிக முக்கியமான ஒரு மீட்பாக பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அந்த ஒரு மீட்பு நடவடிக்கை தொடர்பான ஃபுட்டேஜ் வந்து உலகம் முழுவதிலுமே பலராலும் பகிரப்பட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. அதே நேரம் இந்த 18 வயதான அந்த ஜுவான் டேவிட் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த குழந்தை வந்து இப்போது சிம்பிள் ஆஃப் ஹோப்பாக வெனிசுவேலாவை பொறுத்தளவில் மாறியிருக்கின்றது என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. நம்பிக்கையின் சின்னமாகத்தான் அந்த ஒரு வெறும் ஒரு 18 வயதான அந்த குழந்தை இப்போது உருவாகி இருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 1450 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் பலரை தேடக்கூடிய பணிகள் தொடர்வதாகவும் சொல்லப்படுகின்றது. வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய பல வைத்தியசாலைகளில் ஆயிரக்கணக்கானவர்களது புகைப்படங்கள் வந்து அந்த சுவர்களில் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களில் ஒருமே காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில்தான் அவர்களது புகைப்படங்கள் அந்த சுவர்களில் அவர்களது உறவினரால் ஒட்டப்படுவதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. வெனிசுவேலாவின் வரலாற்றிலேயே மிகவும் கொடூரமான ஒரு இயற்கை பேரழிவு என்று சொல்லி அந்த நாட்டின் இடைக்கால ஜனாதிபதி இந்த சம்பவம் தொடர்பாக விவரித்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. சர்வைவர்ஸை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்தாலும் அவர்கள் இனமும் கூட உயிரோடு இருப்பார்கள் என்பது தொடர்பான நம்பிக்கை சரிந்து வருவதாகவும் கூட அங்கிருக்கக்கூடியவர்கள் தங்களது தகவல்களை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். வெனிசுவேலா வந்து பூமி அதிர்வு ஏற்படக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கின்றமைதான் இந்த பூமி அதிர்வும் கூட அடுத்தடுத்து ஏற்பட்டமைக்கான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். கரீபியன் பிளேட் மற்றும் சவுத் அமெரிக்கன் பிளேட் ஆகிய இரண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து இணையக்கூடிய ஒரு பகுதியில்தான் இந்த வெனிசுவேலா காணப்படுகின்றது என்பதைத்தான்
இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இரண்டு பிளேட்ஸுமே அடிக்கடி நகருகின்றன. அதே நேரம் இந்த புவித்தட்டுகளும் ஒன்று ஒன்று கடந்து செல்வதற்கு முயற்சிக்கின்றன. எனவே இந்த நேரங்களில் தான் அவை ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு பெரும் ஒரு எனர்ஜி ஒன்று அதன் மூலமாக வெளியிடப்படுகின்ற போது அது பூமி அதிர்வை ஏற்படுத்துகின்றது என்பதைத்தான் நாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கின்றது. அவை இறுதியாக மீண்டும் நகர தொடங்குகின்ற போதுதான் மிகப்பெரிய அளவிலான அந்த ஒரு ஆற்றல் ஒன்று அந்த பகுதியிலிருந்து வெளியிடப்படுவதன் காரணமாக வெனிசுவேலா அடிக்கடி இந்த எர்த்குவேக்ஸை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை அங்கு காணப்படுவதாகவும் அந்த விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. விஞ்ஞானிகள் அவர்களது அந்த மதிப்பீடுகளின்படி பார்த்தால் இந்த சவுத் அமெரிக்கன் பிளேட்டுக்கு கீழே அதன் கிழக்கு பக்கமாக இந்த கரீபியன் பிளேட் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2 சென்டிமீட்டர் என்ற ஒரு விகிதத்தில் நகர்கின்றது என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. எனவே இந்த தொடர் நகர்வு தான் அடிக்கடி அதிர்வுகள் அங்கு உணரப்படுகின்றமைக்கான காரணத்தை உருவாக்கியிருக்கின்றது. ஆனால் ஒரு சில சமயங்களில் அதிகளவில் அந்த ஒரு அதிர்வு ஏற்படுவதற்கு அதிக சக்தி வெளியிடப்படுகின்றமையே காரணமாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை பொழுதிலும் கூட ஒரு பவர்ஃபுல்லான ஆஃப்டர் ஷாக் ஒன்று நார்த் ஆஃப் த வெனிசுவேலாவில் பதிவாகி இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். யூஎஸ் ஜியாலஜிக்கல் சர்வே அதுதான் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இன்றைக்கு திங்கட்கிழமை காலையிலும் கூட ஒரு பலம்மிக்க ஆஃப்டர் ஷாக் ஒன்று பதிவாகி இருக்கின்றதாம். வெனிசுவேலாவின் தலைநகர் கராக்கஸில் இருந்து வடக்காக அந்த அதிர்வு இன்றைய தினம் காலை வேளை பதிவாகி இருந்ததாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் உலக அளவிலே பிரதானமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய டெக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் நார்த் அமெரிக்கன் பிளேட், கரீபியன் பிளேட், இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் வெனிசுவேலா இருக்கின்றது. அதே நேரம் கோகோஸ் பிளேட் என்று சொல்லி இருக்கின்றதாம். நாஸ்கா பிளேட், ஜுவான் டி பிளேட் என்று சொல்லப்படக்கூடிய இன்னும் ஒரு தட்டும் கூட பூமிக்கு கீழே காணப்படக்கூடிய அந்த மேற்பரப்பின் கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பிளேட்ஸாக காணப்படுகின்றன. அந்தார்டிக் பிளேட், ஆஸ்திரேலியன் பிளேட், யூரேசியன் பிளேட், அரேபியன் பிளேட், அனடோலியன் பிளேட், இந்தியன் பிளேட், ஆப்பிரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், பசிபிக் பிளேட், பிலிப்பைன் பிளேட் மற்றும் சோமாலியன் பிளேட்ஸ் என்று சொல்லி 16 முக்கியமான தட்டுக்கள், அதாவது பூமியின் அடியில் இருக்கக்கூடிய அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து உலகம் முழுவதிலும் காணப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் ஒரு சில டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அதிகம் நகர்வினை செய்யக்கூடிய பிளேட்ஸாக இருக்கின்றன. எனவே இதற்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நாடுகள் தான் பூமி அதிர்வுகளின் மூலமாக அதிகம் பாதிப்பையும் அடிக்கடி சந்திக்கின்றன என்பதுதான் இங்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம் என்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். 10:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
9: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

எஸ்பிபி ஜானகி அவர்களது குரலில் ஆராரோ ஆரிரோ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலித்திருக்கின்றது. முதல் தடவையாக அல்லது நாங்கள் ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்ளாமல் இந்த பாட்டை கேட்கின்ற போது இசைஞானி இளையராஜாவின் பாட்டு என்று சொல்லித்தான் நினைப்போம். ஆனால் கண்டிப்பாக இல்லை, இது வந்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவரது, இயக்குனர் நடிகர் என்று சொல்லி பல்வேறு பட்ட பரிணாமங்களை எடுத்திருக்கக்கூடிய கே பாக்யராஜ் அவரது ஒரு பாடல் தான் இந்த பாடல். அவர் இசையமைத்த ஒரு சில திரைப்படங்களில் முதன்மையான ஒரு சில திரைப்படங்கள் வந்து நிறைய நல்ல பாடல்களையும் கூட தந்திருந்தது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே அவரது பாடல் ஒன்றைத்தான் கேட்டிருக்கின்றோம். 1953 பிறந்திருக்கக்கூடிய கே பாக்யராஜ் அவர்கள் ஜூன் 27 உயிரிழந்திருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். தனது 73 வயதில் தமிழ் சினிமா துறை என்று சொல்லி பார்த்தால் பல்வேறுபட்ட முகங்களை அவர் காட்டி தன்னை நிரூபித்திருக்கின்றார் என்பதைத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஆக்டர், மியூசிஷியன், பொலிட்டீஷியன் என்று சொல்லி பல பரிணாமங்களை எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் தான் தனது 73 வயதில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை உயிரிழந்திருந்தார். அவர் இசையமைத்திருக்கின்ற பல திரைப்படங்களும் கூட மிக மிக முக்கியமானவை என்பதைத்தான் சொல்லலாம். இது நம்ம ஆளு, ஆராரோ ஆரிரரோ போன்ற படங்கள், பவுனு பவுனு தான் போன்ற படங்கள் எல்லாமே மிக சிறந்த பாடல்களையும் கூட எங்களுக்கு தந்திருக்கின்றன என்பதைத்தான் கூறக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 25 திரைப்படங்களுக்கு மேல் அவர் இயக்கியிருக்கின்றாராம். 75 திரைப்படங்களுக்கு மேல் அவர் நடித்திருக்கின்றார். எனவே மிக முக்கியமான ஒருவர் தான் உயிரிழந்திருக்கின்றார். அவருக்கு சமர்ப்பணமாக ஒலித்திருக்கின்றது இந்த பாடல் என்பதையும் சொல்லிக்கொண்டு இப்போது ஃபீஃபா வேர்ல்ட் கப் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து கனடாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியை, நேற்று நடந்திருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு கேம் வந்து பெற்று கொடுத்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். கனேடிய வரலாற்றில் வந்து கனடா வந்து இந்த ஃபுட்பால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விளையாட்டிலும் தன்னை நிரூபித்திருக்கின்ற ஒரு கேமாக நேற்றைய கேம் அமைந்திருந்தது. கனடா இஸ் பிகமிங் எ ஃபுட்பால் நேஷன் என்று சொல்லித்தான் இப்போது பலரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவின் வரலாறு என்று சொல்லி எடுத்து பார்த்தால் ஃபர்ஸ்ட் எவர் நாக் அவுட் கேம் வின் என்று சொல்லித்தான் நேற்று வெற்றி வந்து பார்க்கப்படுகின்றது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரே ஒரு கோலை மட்டும் அடித்து கனேடிய அணி இப்போது அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி கனடாவுக்கு என்பது தொடர்பாகத்தான் கண்டிப்பாக சொல்லிக்கொள்ளலாம். ஒரு முக்கியமான கனேடிய வீரர் அவர் வந்து இப்போது அதிகம் பேசப்படுகின்றார். ஸ்டீஃபன் ஸ்டாக்யூ என்று சொல்லி அவரது பெயர் வந்து இப்போது அடிக்கடி பலராலும் சொல்லப்படுகின்ற ஒரு பெயராகவும் கூட மாறி இருக்கின்றது. இந்த ஸ்டாப்பேஜ் டைம் அது 90 பிறகு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு 2 கடைசியாக அவர் அந்த கோலை அடித்து தான் கனடாவுக்கான அந்த வரலாற்று வெற்றியையும் கூட பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ரவுண்ட் ஆஃப் 32 அதில் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி இப்போது ரவுண்ட் ஆஃப் 16 கனடா முன்னேறி இருக்கின்றது என்பது பெரும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி பலருக்கும் கண்டிப்பாக. எதிர்வரும் ஜூலை 4 ஹூஸ்டனில் அடுத்த அணியை வந்து கனடா எதிர்கொள்ளப் போகின்றது ரவுண்ட் ஆஃப் 16 என்பதுதான் இங்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எந்த அணியோடு அது மோதப்போகின்றது என்பது தொடர்பாக இனித்தான் தெரியும். மொரோக்கோ அல்லது நெதர்லாண்ட், இந்த 2 வந்து மோத இருக்கின்றன. எனவே இதில் வெற்றியிட்டக்கூடிய அந்த அணியோடு தான் ஜூலை 4 ஹூஸ்டனிலே ரவுண்ட் ஆஃப் 16 கனடா மோத இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. அது இன்றைக்கு தெரியும். இன்றைக்கு முக்கியமான அந்த கேம்ஸ் வந்து நடைபெற இருப்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அதன் அடிப்படையில் தான் கனேடிய அணி இனி ஜூலை 4 விளையாட இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் மகிழ்ச்சியோடு அந்த தகவல்களையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
1: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
2: 416-461-6401.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
5: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

11:06 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது திங்கட்கிழமையின் காலை பொழுதில். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அது இமெயில் முகவரி. எரிபொருள் விலை வந்து மாறப்போவதில்லை, என்று போலதான் நாளைக்கும் கூட இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. மாற்றம் இல்லாமல் அதிக வெப்பம் ஆரம்பிக்கின்ற ஒரு வாரம் இந்த வாரம் என்பதைத்தான் சொல்லலாம். இப்போது 23-27 நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாகவே வெளிச்சம் நிறைந்த பொழுதே நாங்கள் இன்று எதிர்பார்க்கலாம். 9:02 சூரியஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக 27 இருக்கு, 32°C என்று நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இனி நாளைய நாளிலிருந்து கடும் வெப்பம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீடிக்கக்கூடிய நிலைமைகள் தான் இருக்கப் போகின்றன. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கும். காலையில் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். ஆனால் அதிகமான வெளிச்சத்தோடு தான் நாளைய நாள் இருக்கும். 31 வரை வெப்பநிலை உயர்ந்தாலும் 40°C நாங்கள் உணரப்போகின்றோம். நாளைய தினத்தில் வருகின்ற புதன்கிழமை ஜூலை 1 கனடாடே என்று பார்த்தால் அதே 40°C உடனே இருக்கும். 30 வெப்பநிலை இருக்கும். சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கலாம். அதே நேரம் மழைக்கான வாய்ப்புகளும் காலையிலிருந்தே தொடர்கின்றன. காலை மதியம் மாலை என்று சொல்லி தண்டஸ்டோம் இடையிடையில் வந்து போக போகின்றது. கனடாடையிலும் கூட மதிய வலை 3 mm வரைக்கும் கூட மழை எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை பொழுதில் 1 mm அளவிலான லேசான மழை வந்து போகலாம். தொடர்ந்து வியாழக்கிழமை என்று சொல்லி பார்க்கின்ற போது அன்றைக்கும் கூட அதே வெப்பம் தான் நீடிக்கும். 31 வரை வெப்பநிலை உயர்ந்து 40°C உணரப்படும். காலையில் வெளிச்சம், அதுக்கு பிறகும் வெளிச்சம் இருக்கும். ஆனாலும் இடியுடன் கூடிய மழையும் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. வெள்ளிக்கிழமை 29-38 உணர்நிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சமும் இருக்கும். தண்டர்ஸ்டோமுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் சந்திக்கின்றோம் வருகின்ற வெள்ளிக்கிழமையும் கூட. வார இறுதியில்தான் சற்று வெப்பம் தணிகின்றது, ஆனாலும் கூட வெப்பமாகத்தான் இருக்கும். அந்த கடும் வெப்பத்திலிருந்து சற்று விடுதலை பெறலாம். நாங்கள் சனிக்கிழமை 28-35 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 27-34 உணரக்கூடியதாகவும் இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. இந்த தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக 5 முன்பு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சந்தித்திருக்கக்கூடிய வெப்ப அலை தொடர்பான ஞாபகப்படுத்தல்கள் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. பெரும் அழிவுகரமான காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு 3 நீடித்திருக்கக்கூடிய ஹீட் வேவ் வந்து பெரும் பாதிப்பை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வில்லேஜ் ஆஃப் லைட்டனுக்கு கொண்டு வந்து சேர்த்திருந்தது என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே நேரம் நாளைக்கு 30 டெட்லி வைல் ஃபயர் வந்து பரவியிருக்கக்கூடிய 5th அனிவர்சரி அந்த நினைவு நிகழ்வுகள் வந்து அங்கு முன்னெடுக்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பலர் உயிரிழப்பதற்கும் கூட அந்த ஹீட்வேவ் வந்து காரணமாக அமைந்ததை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரீம் ஹீட், லோ ஹியூமிடிட்டி, ட்ரை ஃபியூவல் என்று சொல்லி பல விடயங்கள் காட்டுத்தீக்கான வாய்ப்பை உருவாக்கியது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். காற்றின் வேகம் வந்து 70 km/h என்று சொல்லி வீச தொடங்கிய அந்த நேரத்தில் தான் ஜூன் 30 ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த லைட்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தை கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக முழுமையாகவே அழிக்கக்கூடிய அந்த காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த ஒரு 3 தொடர்ந்து நீடித்திருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை உயர்வு என்று சொல்லி பார்த்தால் ஜூன் 27 46.6°C அந்த லைட்டன் வந்து பதிவு செய்ததாம். ஜூன் 27 அடுத்து ஜூன் 28 47.9°C. ஜூன் 29 அதாவது இன்றைய நாளில் 5 முன்பு 49.6°C வெப்பநிலை வந்து பதிவாகியிருந்தது. அதி உச்ச வெப்பத்தை அந்த பகுதி சந்தித்திருந்ததன் விளைவாக அடுத்த நாள் ஜூன் 30 மாலை வேளை கடும் காட்டுத்தீ வந்து பல இடங்களையும் எரித்து அழித்திருந்தது. உடனடியாக அங்கிருந்து மக்கள் வெளியேற வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது என்பது தொடர்பாகவும் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனாலும் கூட ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அந்த லைட்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராமத்தின் 90% பகுதி வந்து முழுமையாகவே எரிந்து அழிந்து போனது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த காட்டுத்தீயில் 2 உயிரிழந்திருந்தார்கள் என்பதும் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 83,000 அதிகமான ஹெக்டேர்ஸ் பரப்பளவிலான அந்த பகுதி வந்து முழுமையாகவே எரிந்து போனது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த காட்டுத்தீ ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சேதங்களின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் தொடர்பான இழப்புகள் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு $100 million பார்க்க அதிகம் என்பது தொடர்பாகத்தான் அந்த விடயங்கள்
இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 5 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் லைட்டன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கிராமம் சந்தித்திருக்கக்கூடிய பேரழிவு இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. 11:11 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 6479804779
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1 திகதி கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1 திகதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shops, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business arambiporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: என்ன யோசினே,
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: உலக போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 11:25 நிமிடம் ஆகியிருக்கின்றது. தூக்கத்தில் நாங்கள் இருக்கின்ற போது திடீரென்று ஏதாவது ஒரு உயரத்தில் இருந்து கீழே விழுவது மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டு அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சத்தின் காரணமாக நாங்கள் திடீரென்று விழித்திருப்போம். இல்லையென்றால் திடீரென்று எங்களது உடலில் ஏதாவது ஒரு பகுதியிலோ அல்லது காலிலோ ஒரு நடுக்கம் ஏற்பட்டு சட்டென்று நாங்கள் விழித்திருப்போம். இந்த மாதிரியான அனுபவம் வந்து பலருக்கும் ஏற்படுகின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டால் இது உங்களுக்கு மட்டுமல்ல 10-7 பேருக்கும் கூட ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த அனுபவம் கிடைத்திருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்படுகின்றது. என்ன காரணம், ஏன் இப்படி ஏற்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால், இதுதான் இந்த மெடிக்கல் வேர்ல்டில் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது ஹிப்னிக் ஜெர்க் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது என்பதைத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், இந்த தூக்கத்திலும் கூட பல்வேறுபட்ட நிலைகள் இருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் ஒரு நிலையிலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு நாங்கள் மாறுகின்ற போது திடீரென்று எங்களது ஒரு இன்வாலண்டரி மசில் துடிப்பு ஒன்று ஏற்படுகின்ற போது இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெறுவோம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு தன்னிச்சையான தசை துடிப்பின் காரணமாக பெரும்பாலும் எங்களுக்கு ஒரு ஃபோலிங் இல்யூஷன் வந்து ஏற்படலாம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்படுகிறது. எங்காவது ஒரு இடத்திலிருந்து திடீரென்று நாங்கள் விழுந்து விடுவது மாதிரியாக நாங்கள் ஒரு உணர்வை பெறுவோம். இதற்கு காரணம் என்று சொன்னால், எங்களது உடல் வந்து உறக்கத்தில் தளர்வடைகின்ற போது தசை இறுக்கம் மற்றது இதய துடிப்பில் ஏற்படக்கூடிய ஒரு சரிவை வந்து எங்களது மூளை ஒரு ஒரு மொமெண்டில் வந்து ஒரு வீழ்ச்சி என்று சொல்லி தவறாக புரிந்து கொள்ளுமாம். எனவே இந்த நிலையில்தான் அந்த விழுதலிலிருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு தசை அதிர்வொன்றை எங்களது மூளை தூண்டுகின்றது. எனவே அதன் மூலமாகத்தான் அந்த மாதிரியான ஒரு உணர்வை நாங்கள் பெறுகின்றோம் என்று சொல்லி நிறைய விளக்கம் தரப்படுகின்றது இந்த ஹிப்னிக் ஜெர்க் தொடர்பாக என்பதைத்தான் இங்கு பேசுகின்றார்கள். இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படுவது நபருக்கு நபர் வேறுபடலாம். இது சிலருக்கு வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கலாம், அதை அவர்கள் வந்து தூக்கத்தில் உணராமலே போகலாம். ஆனால் அவர்கள் அந்த கையையோ அல்லது காலையோ உடலையோ திடீரென்று ஒரு அதிர்ச்சிக்கு ஏற்ற வகையில் அசைக்கின்ற போது அருகில் இருக்கக்கூடியவர் அதனை கவனித்து சொன்னால்தான் அவருக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு அது வந்து அதிக பாதிப்பில்லாமலும் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் சிலருக்கு வந்து மிக தீவிரமான ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடிக்கடி தூக்கத்திலிருந்து விழித்துக்கொள்வதற்கும் கூட இந்த ஹிப்னிக் ஜெர்க் வந்து வாய்ப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லித்தான் இங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே தூக்கத்தில் ஏற்படக்கூடிய தன்னிச்சையான ஒரு தசை இறுக்கம் என்பதுதான் இந்த ஹிப்னிக் ஜெர்க் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு மனிதர் வந்து ஒரு விழிப்பு நிலையில் இருந்து தூக்க நிலைக்கு மாறுகின்ற போது அந்த தூக்கத்தின் முதல் அல்லது இரண்டாம் நிலையில் இது பெரும்பாலும் ஏற்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. பொதுவாக நாங்கள் தூங்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து மருத்துவ நிபுணர்கள் இரண்டு முக்கிய கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். என்ஆர்இஎம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று, அடுத்தது ஆர்இஎம் ரெம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இரண்டாவது நிலை. அதில் எங்களது உறக்க சுழற்சி வந்து 4 நிலையாக பிரிக்கப்படுகின்றது. இந்த 4 நிலை என்று சொல்லி பார்த்தால் 90 முதல் 110 நிமிட சுழற்சிகளாக அது நிகழ்வதாகவும் சொல்லப்படுகின்றது. N1 என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து லேசான தூக்கம், விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடைப்பட்ட நிலை. அப்போதுதான் எங்களது தசைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தளர தொடங்கும். அடுத்த ஸ்டேஜ் என்று சொல்லி பார்த்தால் N2, இது வந்து ஒரு நடுத்தரமான தூக்கத்தை நாங்கள் செய்யக்கூடிய நிலை. இதய துடிப்பு, எங்களது உடல் வெப்பநிலை போன்றவை குறைய தொடங்கும். 3rd தான் N3 என்று சொல்லப்படக்கூடிய ஆழ்ந்த தூக்கம், எங்களது உடலை சரி செய்யவும் எங்களது உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவக்கூடிய மிக முக்கியமான அந்த ஆழமான தூக்கத்தை தரக்கூடிய N3 ஸ்டேஜ். அடுத்தது தான் REM என்று சொல்லப்படக்கூடிய கனவு நிலை, ரேப்பிட் ஐ மூமெண்ட், எங்களது கண்கள் வந்து அதிக அசைவில் இருக்கக்கூடிய நிலை, விரைவான கண் அசைவுகள் இருக்கும் நிலை, மூளை வந்து தீவிரமாக இப்போது தான் இயங்கும். எனவே அந்த நிலையில் தான் REM-இல் தான் அடிக்கடி நாங்கள் கனவுகளை காணக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது என்பதையும் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த N1 N2 என்று சொல்லப்படக்கூடிய லேசான தூக்கம், நடுத்தர தூக்கம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நிலைகளில்தான் இந்த தசை அதிர்வு நிகழ்கின்றது என்று சொல்லியும் விளக்கங்கள் தரப்படுகின்றது. இந்த ஹிப்னிக் ஜெர்க் இந்த N1 N2 போன்ற ஸ்டேஜஸில் தான் ஏற்படுகின்றன. எனவே இந்த நிலையில் தான் கீழே விழுவது மாதிரியான உணர்வு ஏற்படும், அல்லது திடீரென்று இந்த எலக்ட்ரிக் ஷாக்கங்களுக்கு ஏற்பட்டது மாதிரியான ஒரு திடீர் உணர்வையும் நாங்கள் பெறுவோம், அல்லது ஏதாவது ஒரு இடத்திலிருந்து விழுவது தொடர்பான கனவோ அல்லது மாயத்தோற்றம் இலூஷனையோ நாங்கள் உணர்ந்து கொள்வோம். கை கால்கள் இறுகி கொண்டது மாதிரியும் கூட இருக்கும். சில நேரத்தில்
உறக்கத்தில் நாங்கள் பேசுகின்றோம் இந்த நிலையில் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. விழிப்பு நிலையிலிருந்து தூக்க நிலைக்கு மாறுகின்ற போது ஏற்படக்கூடிய திடீர் மற்றும் தன்னிச்சையற்ற தசை அதிர்வு என்று சொல்லித்தான் இது தொடர்பான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் எல்லா சமயங்களிலும் நாங்கள் இதை இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பதையும் கூறுகின்றார்கள். அதே நேரம் எந்த வயதிலும் கூட இது ஏற்படலாமாம், அதிலும் பெரியவர்களிடம்தான் அதிகம் காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2016 ஆண்டில் இந்த ஹிப்னிக் ஜேக் தொடர்பான ஒரு தரவு ஒன்று திரட்டப்பட்டது. அதில் தான் சொல்லியிருக்கிறார்களாம் பலரும் தங்களுக்கு இது ஏற்படுகின்றதுன்னு சொல்லி. எனவே வயது வேறுபாடு இல்லாமல் சீரற்ற முறையில் பலருக்கும் ஏற்படலாம். அதிலும் 60% முதல் 70% தங்களது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இதை அனுபவித்திருப்பார்கள் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அடிக்கடி பலருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து கூட தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலான நேரத்தில் வந்து இது நோயின் அறிகுறியாக இருப்பதில்லை என்று சொன்னாலும் மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய இந்த தசை அதிர்வுகள் நரம்பியல் கோளாறுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சொல்லி US நேஷனல் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் அந்த தரவையும் கூட பகிர்ந்திருக்கின்றது. எனவே ஒரு சில சமயங்களில் எங்களுக்கு வந்து இந்த வலிப்பு நோய், நரம்பு சிதைவுகள் போன்ற நோய்களின் ஒரு ஆரம்ப அறிகுறியாக இது இருக்கலாம் என்பதை கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரு சில மருந்துகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற போது அதன் சைடு எஃபெக்ட்ஸாக கூட இது ஏற்படலாம் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்படுகிறது. எனவே அந்த சமயங்களில் ஒரு சில பரிசோதனைகளை நாங்கள் செய்து கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரியான ஹிப்னிக் ஜேக் ஏற்படுவதற்கான காரணங்கள் சொல்லப்படுவதில்லை. ஆனால் ஒரு சில காரணங்கள் இதை அதிகரிக்கலாமோ என்று சொல்லித்தான் இப்போது பல பரிசோதனைகள் நிரூபித்திருக்கின்றன. திடீரென்று எங்களுக்கு ஏற்படக்கூடிய தீவிரமான சோர்வு அல்லது தூக்கம் இல்லாத தன்மை போன்றவையும் கூட இதற்கான காரணமாக கருதப்படுகின்றது. அதே நேரம் இதை தூண்டக்கூடிய காரணிகளாக அதிகமாக கஃபீனை எடுத்துக்கொள்வது சொல்லப்படுகின்றது. நிக்கோட்டீன் அதனை எடுத்துக்கொள்கின்ற போதும் கூட இந்த மாதிரியான தசை அதிர்வுகள் தூண்டப்படலாம். தொடர்ச்சியான மன அழுத்தமும் கூட இதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றது என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது சாதாரணமாக இருந்தால் அது தொடர்பாக நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தொடர்ச்சியாக அடிக்கடி ஏற்படுகின்றது, எங்களது தூக்கம் தடைப்படுகின்றது சொன்னால் நாங்கள் மருத்துவ நிபுணர்களை நாடி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து நாங்கள் அடிக்கடி தூக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வதன் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவதன் காரணமாக எனவே தூக்கமின்மை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை நாங்கள் அடிக்கடி சந்திக்க வேண்டியதாகவும் கூட இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மாதிரி இந்த ஹிப்னிக் ஜேக் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியம் என்பதும் கூட இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. 11:32 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தான் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ, 416-299-9955.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கு நேரடி விநியோகம். TVS Cargo, Markham & Steels Red Building in உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது?
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
8: 416-900-4599. பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோர்கேஜஸ் சிங். மார்னிங் சேர் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
4: மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

11 மணி 51 நிமிடம். நேற்று இன்று நாளை நிறைவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்து முக்கியமான மேட்சஸ் நடைபெற போகின்றன. 1 மணிக்கு வந்து பிரேசில் ஜப்பான் மோதக்கூடிய அந்த ஒரு வேர்ல்ட் கப் மேட்சை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 4:30 மணிக்கு ஜெர்மனி பராகுவே ஆகியவை மோத இருக்கின்றன. 9 மணிக்கு வந்து நெதர்லாண்ட்ஸை மொரோக்கோ எதிர்கொள்ளுகின்றது. எனவே இது வந்து முக்கியமான ஒரு போட்டியாக தான் கனேடியர்கள் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஏனென்றால் இதில் வெற்றியிட்டக்கூடிய அணியோடு தான் July 4 கனடா வந்து ரவுண்ட் ஆஃப் 16 மோத இருக்கின்றது. எனவே மொரோக்கோ அல்லது நெதர்லாண்ட்ஸ் இந்த 2 ஒரு நாட்டோடு தான் கனடாவின் அடுத்த கட்ட போட்டி இருக்கும் என்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். நாளைக்கு என்று சொல்லி பார்த்தால் 1 மணிக்கு வந்து கோட் டிவோர் மற்றும் நோர்வே மோத இருக்கின்றன. பிரான்ஸ் ஸ்வீடன் மோதி இருக்கின்ற அந்த ஒரு போட்டி வந்து நாளைக்கு 5 மணிக்கு நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அதையும் கூட நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளைய நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். எரிபொருள் விலையில் மாற்றமில்லை என்று போலதான் நாளைக்கும் இருக்கும். 24 இப்போதைய வெப்பநிலை, 27 உணர்கின்றோம். 27 வரை இன்று வெப்பநிலை உயர்ந்து 31 உணரப்படும். சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுதையும் நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தின் ஏனைய நாட்கள் 40 அண்மித்த உணர்நிலை எங்களுக்கு தரப்போகின்றன என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் திங்கட்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. த ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காட்டலியூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 29 2026 ஆண்டின் திங்கட்கிழமை ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். திங்கட்கிழமையில வழக்கமா பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பா பரபரப்பா இருப்போம். இன்றைக்கு கொஞ்சம் ஒரு பாஷியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேலைக்கு போறவங்க மாத்திரம்தான் அப்படி இருக்க வேண்டும். இந்த காலை நேர பரபரப்பு, இந்த குட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி பாடசாலைக்கு பேக் பண்ற நேரம், அந்த வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் குறைவடைந்திருக்கும். அதுக்கு மாற்ற வேற வேலைகள் வரும். இருந்தாலும் அந்த காலை நேர பரபரப்பு கொஞ்சம் குறைந்திருக்கின்ற ஒரு நாளே. நல்லா லீவ் விட்டாச்சு, சமர் பிரேக். சரி, இந்த நேரத்திலே வந்து நாங்க 3 மணி வரைக்கும் என்ன செய்ய போறோம்னு சொன்னால், வளமை போன்றுதான் வாட்ஸ்அப் ட்ரொண்டோலிக்கு காத்திருக்கிறது. ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. கோடை காலம் வந்தாலே கொண்டாட்ட காலம்தான். அது தொடர்பாக பல செய்திகளும் இருக்கின்றன, அதையும் நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்படியே வந்து நீங்களும் எங்களோட இணைந்திருக்க முடியும். அதுக்கிடையில் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. எப்படி நீங்கள் இணைஞ்சிருக்கலாம்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரியும் 102.7 இருக்கின்றது, அல்லது eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஆப்பும் இருக்கின்றது. மொபைல் டிவைசஸில் அதை இலவசமாக தரவிறக்கம் செய்து அதனுடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். மாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழ முடியும். அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே வந்து நாங்கள் வானிலையை பார்க்கலாம். அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது வெப்பநிலை எங்களுக்கு வந்து 24 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 27 இருக்கும். இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருந்தாலும், தொடர்ந்து வருகின்ற நாட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 மேலான வெப்பநிலை உணர்நிலை அதை விட சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு 33, புதன் 35, வியாழன் 35 அப்படின்னு சொல்லி வெப்பநிலைகள் வந்து 30 மேலாக வருகின்ற சனி வரை கூறப்பட்டிருக்கிறதுக்கு பின்னர் மீளவும் நாங்கள் ஒரு 20 வெப்பநிலையை பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், எந்தவித மாற்றமும் நள்ளிரவுக்கு பின்னர் தெரிவிக்கப்படவில்லை. 12:03 வாட்ஸ்அப் ட்ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கோடை காலத்தில் பூக்கிற பூக்களுக்கு முதலிடம் கொடுத்துட்டு நாங்கள் லீவுக்கு வரலாம்.

12:09 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய நாள் நாக் அவுட் ரவுண்ட் இடம்பெற்றிருந்தது கனேடிய அணிக்கும், அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும். அதில் ஒரு மாதிரி கடைசி நிமிடத்தில் எங்கடா பூஜ்ஜியத்திலேயே டையானால கூட பரவாயில்ல, இருந்தாலும் அப்படித்தான் வருமோ, திருப்பி அடுத்த போட்டி இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் வந்து ஸ்டீஃபன் ஒரு கோலை போட்டதால் கனடா அணி வந்து வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கனேடிய அணி இன்றைய நாள் இடம்பெறுகின்ற போட்டியிலே நெதர்லாண்ட்ஸ் அல்லது மொரோக்கோ இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியிலே எந்த அணி வின் பண்ணுகின்றதோ அந்த அணியோடு வருகின்ற July 4 அதாவது சனிக்கிழமை போட்டியிட போகிறது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் இன்றைக்கு ஏதாவது போட்டி இருக்கான்னா இருக்கே, மூன்று போட்டிகள் இருக்கின்றன. ஒன்று வந்து பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலே 1:00 ஆரம்பிக்க இருக்கிறது. அடுத்தது வந்து 4:30 ஜெர்மனி மற்றும் பராகுவே நாடுகளுக்கு இடையிலான போட்டி. அடுத்தது வந்து நெதர்லாண்ட்ஸுக்கும் மொரோக்காவுக்கும் இடையிலான போட்டி 9:00 வரைக்கும் 3 வந்து இடம்பெற போகின்றன இன்றைக்கு. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அப்படியே வந்து இந்த வருடம் ஆரம்பித்து இந்த 6வது மாதத்தினுடைய கடைசிக்கு முதல் நாளில் நாங்கள் இருக்கிறோம். நாளையோடு இந்த மாதமும் நிறைவு பெற்று அடுத்த பாதிக்குள்ளே நாங்கள் செல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டினுடைய இன்னும் ஒரு புதிய மாதம் அன்றைக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் கனீடியன்ஸுக்கு என்னென்று சொன்னால் கனடாவினுடைய எங்களோட கனடா பேபியோட பர்த்டே எப்படின்னு சொல்லலாம். கனடா டே வர இருக்கிறது புதன்கிழமை, அதையொட்டி அன்னைக்கு வந்து ஹாலிடே என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன திறந்திருக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வதாக இருந்தால் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் பொது போக்குவரத்துக்கள் பயணம் செய்ய இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிடிசி வந்து நாளை மறுதினம் அதாவது கனடா டே அன்றைக்கு ஹாலிடே ஸ்கெட்யூலில் இயங்கும். கோ டிரான்சிட் வந்து சாட்டர்டே ஸ்கெட்யூலில் இயங்கும். அதே போன்று அநேகமான கிட்டத்தட்ட எல்லாமே என்று சொல்லலாம் அட்ராக்ஷன்ஸ் வந்து திறந்திருக்க போகின்றன. நீங்கள் அந்த இதற்கும் அந்த அவர்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துவிட்டு செல்வது நல்லது. அதே வேளையிலே மால்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் அநேகமான மால்கள் வந்து மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. பேபி வில்லேஜ், சிஎஃப் ஃபேவே மால், சிஎஃப் ஷேர்வே கார்டன், சிஎஃப் ஷாப்ஸ் அட் டான் மில்ஸ், டாஃப்ரின் மால், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்சிபிஓ, அதே போன்று மெயில் டெலிவரிஸ் இருக்கப் போவதில்லை. அநேகமான மேஜர் க்ரோசரி அதே போன்ற பிக் பாக்ஸ் ஸ்டோர்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். ஸ்காம்ப்ரோ டவுன் சென்டர், டொரோனோ கம்யூனிட்டி சென்டர்ஸ், டொரோனோ பப்ளிக் லைப்ரரி பிரான்ச்சஸ், அதே போன்ற யோக் டீல்ஸ் ஷாப்பிங் சென்டர் இதெல்லாம் வந்து மூடப்பட்டிருக்கும் நாளை மறுதினம் கனடா டே July 1 அன்றைக்கு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 12:12 வாட்ஸ்அப் டொரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப விடுமுறையை நாங்கள் கொண்டாடலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield Committee. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 ஜூன் 6 முதல் ஜூன் 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, ஜூன் 20 காலை 9:30 தேர் திருவிழா, ஜூன் 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், ஜூன் 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.

12:23 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா வேர்ல்ட் கப் தொடர்பான செய்திகளில் வந்து மற்ற கேம்ஸில் கொஞ்சம் கவனம் எங்களுக்கு வந்து குறைஞ்சா இருந்தால் கூட அதற்கான ஃபேன்ஸும் நிறைய பேரே இருக்கின்றார்கள். சரி, இந்த நேரத்தில் வந்து இப்போது ராஜர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. இன்றைக்கு புதன்கிழமை டொரண்டோ ப்ளூ ஜேஸுக்கான போட்டி இடம்பெற போகிறது. பிற்பகல் 3:00 இது வந்து நியூயார்க் மெட்ஸோடு இடம்பெற போகிறது இந்த போட்டி. இது தொடர்பான ஒரு டிக்கெட் வந்து ஃப்ரீ டிக்கெட் ஆகி அவர்கள் கிஃப்டாக கனடா டே இந்த புதன்கிழமை என்பது தெரிந்த விஷயம். அதையொட்டி 500 லக்கி ஃபேன்ஸுக்கான டிக்கெட்ஸை வந்து தாங்கள் வழங்கி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி ராஜர்ஸ் வந்து இப்போது கூறியிருக்கிறது. அவை டொரண்டோ ப்ளூ ஜெய்ஸினுடைய இந்த மேட்ச் கேமை வந்து நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு தகுதி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது வந்து நாளைக்கு இது தொடர்பான 3 புதிய பாப்அப் லொக்கேஷன்ஸ் வந்து அறிவிக்கப்படுமாம். சர்ப்ரைஸ் பாப்அப் லொக்கேஷனாக இது இருக்க போகிறது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ராஜர்ஸினுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும். அப்போது தான் உங்களுக்கு இந்த விடயங்கள் வந்து தெரிய வரும். அதில் தானும் இந்த விடயங்கள் வெளியிடப்படும். நாளைக்கு காலை 7:00 அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே முதலில் ஒரு 75 ராஜர்ஸ் கஸ்டமர்ஸுக்கு 2 டிக்கெட்ஸாக 150 டிக்கெட்ஸ் வழங்கப்பட போகின்றன. அதே போன்று மொத்தமாக 225 பேர்ஸ் இன்பர்சனாக இந்த டிக்கெட்ஸை பெற இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 450 டிக்கெட்ஸ் வந்து இதிலேயே சென்றுவிடும், நேரடியாக வழங்க இருக்கின்றார்கள். இந்த சர்ப்ரைஸ் பாப்அப் லொக்கேஷன்ஸில் 3 லொக்கேஷன்ஸில் ஜிடிஏ முழுவதும். அது தொடர்பான விவரம் தான் நாளைக்கு காலை 7:00 ராஜர்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இது தொடர்பான விடயம் வெளியிடப்படுமாம். அடுத்தது வந்து 25 பேர்ஸுக்கு இன்ஸ்டாகிராம் ஊடாகவே வழங்கப்பட போகிறது. அதில் 50 டிக்கெட், அதாவது 25 பேர்னு சொல்லி பார்க்கையில் 2 டிக்கெட் ஒவ்வொரு பேருக்கும் வழங்கப்பட போகிறது. 25 பேருக்கு அப்படி வழங்கப்பட போகிறது. அதே போன்று இந்த எலிஜிபிளான டிக்கெட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கஸ்டமர்ஸ், நீங்கள் ராஜர்ஸினுடைய கஸ்டமர்ஸ், நீங்கள் உங்களுடைய அந்த வயர்லெஸ் டிவைஸ் கனெக்ட் அதற்கான உங்களுடைய அந்த உறுதிப்படுத்தலை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு கஸ்டமர் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. அதே போன்று ராஜர்ஸ் ரெட் மாஸ்டர் கார்டு அல்லது வந்து மை ராஜர்ஸ் ஆப், அதை வந்து நீங்கள் ஒரு லாக் பண்ணி அதை லாக் இன்னான ஆக்டிவ் அக்கௌண்ட்டை வந்து காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஐடியோடு ஒரு ஹார்ட் காப்பியை, அதாவது ஒரு பில், உங்களுடைய அந்த கரண்டான ராஜஸில் நீங்கள் சர்வையை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கான அந்த உறுதியை வந்து நீங்கள் ஒரு பில் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பியை காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:26 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான, பொறுப்பான மற்றும் சமத்துவமான முறையில் பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குவதில் கனடா தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது என ஐக்கிய நாடுகள் சபையில் கனடாவின் நிரந்தர பிரதிநிதி டேவிட் லமேட்டி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தற்போது கனடாவின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிலும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய விவாதப் பொருளாக இருந்ததுடன் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் அதனை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து உலகின் முன்னணி நாடுகள் ஆலோசனை நடத்தியிருந்தன. செம்மணியில் 600 மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளது என இலங்கை தமிழ் அரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டுமெனவும் இதனை நீதியாக நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார், செம்மணி படுகொலை செய்த அரச பயங்கரவாதிகள் யார் யார் என்பதை கண்டறிய முடியும் எனவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பேருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளார். அதேவேளை திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இரு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாம் வெற்றிகரமாக தாக்கியதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை யுக்ரைன் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருவதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டிற்கு 4 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் இந்த ஆலையின் சேதத்தினால் கருங்கடல் துறைமுகங்கள் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6506 9552 4656089552 6508 9552 IP Gold House திருமணம் பூ புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ஜுவல் ரீஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தருசோன் ரை இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: பாசிக்குடா கார்டன் நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன் 6478182798 6478182798.
5: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் July 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
6: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

12:47 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக டாக்டர்ஸ் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். கோடை காலம் என்றால் எங்களுக்கு சந்தோஷம் மாறி இந்த இனிய உயிரினங்களுக்கும் சந்தோஷம். அதே போன்று இந்த அது தொடர்பான ஒரு விடயம்தான், வழியிலே அவர் அந்த உயிரினங்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும், ஆகவே நீங்களும் வழியே செல்லும் போது இது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரேபீஸ் தொடர்பான ஒரு முக்கியமான விடயமாக இது கூறப்பட்டிருக்கிறது. 2014 சம சீசன்ல ஒரு நதர்ன் ஆண்டாரியோவில் இருக்கின்ற காட்டேஜ் ஒன்றுக்கு ஒரு குடும்பம் சென்றிருக்கின்றது. இதிலே ஒரு 11 சிறுவனும் இருந்திருக்கின்றார். என்ன நடைபெற்றிருக்கிறான்னு சொன்னால், ஒரு நாள் காலையிலே இந்த சிறுவன் கண்வழிக்கும் போது ஒரு வௌவால் ஒன்று அவருடைய மூக்கு வாய்ப்பகுதியிலே உட்கார்ந்திருந்தது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் வந்து அதை தட்டிவிட்டு எழும்பியிருக்கின்றார். உடனடியாக அந்த சிறுவனுடைய தகப்பன் என்ன செய்திருக்கிறார் அந்த வௌவாலை கவனமாக ஒரு பாட்டில் பிடித்து கொண்டு போய் வெளியே விட்டிருக்கின்றார். சிறுவருடைய அந்த முகம் வந்து பேரண்ட்ஸினால் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது கீறல்கள் ஏதாவது கடிச்ச மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தால் எதுவுமே தெரியவில்லையா. அப்போ இதில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி நினைத்துட்டு இவங்க விட்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவர்களுக்கு அந்த டாக்டரிடம் கொண்டு போய் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை, ஏனென்றால் கடிக்கல தானே அப்படின்னு சொல்லி நினைத்து விட்டார்கள். ஆனால் அங்குதான் அந்த விஷயம் ஆரம்பமாகி இருக்கின்றது. ஒரு 3 கழிந்த பின்னர் இந்த சிறுவனுக்கு வந்து ஒரு முகத்தின் வலது பக்கத்தில் வந்து ஒரு கூச்சம் மாதிரி, ஒரு விரைத்தல் மாதிரி, வீக்கம் மாதிரி எல்லாம் வந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் தான் உடனடியாக அந்த சிறுவனை பெற்றோர் ஒரு வைத்தியரிடம் வந்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அங்கே அந்த வைத்தியர் நினைத்திருக்கிறார், இதர் தற்காலிகமான ஒரு பக்கவாதம் மாதிரி, பெல்ஸ் பால்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு டெம்பரரி பேரலைசிஸ் ஆக இருக்கலாம் இது அப்படி என்று சொல்லிட்டு அதற்கேற்ற வகையிலே வந்து மருந்து ஆன்டிவைரல் ட்ரக் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சில நாட்களுக்கு பின்னர் அந்த குழந்தை வந்து ஒரு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு, மேக்மாஸ்டர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவருக்கு வந்து தொடர்ச்சியாக வாமிட்டிங் இருந்திருக்கின்றது. அதே போன்று உணவுகளை விழுங்கும் போது ஒரு பெயினாக இருந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் இவருடைய முக தசைகள் வந்து அப்படியே வந்து வீக்காகி கொண்டு வலுவிழந்து கொண்டு வந்திருக்கின்றன. அதற்கு பின்னர் தான் இதை கண்டறியப்பட்டிருக்கிறது. இது வந்து ரேபீஸினுடைய ஒரு அறிகுறி தான். ரேபீஸ் அந்த வௌவால் வந்து உட்கார்ந்திருந்து சென்றதன் பின்னர் தான் இந்த தாக்கம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி இவருடைய பிரெயின் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த மெயினான ஒரு பிரெயின் ஸ்டெம் எங்களுடைய அந்த சுவாசம் அதே போன்ற இதய துடிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயல்முறை. அது வந்து இச்சையின்றி செயல்படுகின்ற செயல்முறை என்று சொல்லி தெரியும். நாங்கள் நினைச்செல்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாது, அது தண்டபாட்டுக்கே நடைபெற்று கொண்டிருக்கும். ஆனால் அந்த செயலை கட்டுப்படுத்துகிற அந்த சிஸ்டமை வந்து பாதிக்கப்பட்டு விட்டது தெரிந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் இவருக்கு அந்த லைஃப் சப்போர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்த உபகரணங்களில் அகற்றப்பட்டு பெற்றோர் அந்த குடும்பத்தினர் சூழ இருக்க அந்த சிறுவனுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது. இப்படியான ஒரு துரதிருஷ்டவசம் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள் என்னென்றால், எப்போதுமே இந்த வௌவால் கடிப்பது ஒரு சிறிய பற்கள் இருப்பதால் தெரியாதாம். அது மாத்திரமல்ல, அதனுடைய உமிழ்நீர் கூட எங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய துவாரங்கள் அல்லது ஒரு ஓப்பனான ஒரு காயங்கள் இருக்கின்ற போது அதனுடைய இலக்குவாக சென்றுவிடும். எப்போது இந்த ரேபீஸினுடைய அறிகுறி தென்படத் தொடங்கிவிட்டதோ அதற்கு பின்னர் உயிர் தப்புவதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த உடனடியாக எப்போதாவது உங்களுடைய ஸ்கின்ல வந்து இந்த வௌவால் அது வந்து பட்டு விட்டால் உடனடியாக நீங்கள் டாக்டர்ஸிடம் செல்லும் போது அதற்குரிய தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் போது இந்த அறிகுறிகள் வர முன்னரே அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதிலே வந்து உயிர் தப்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். ஆனால் அறிகுறிகள் தென்பட தொடங்கிவிட்டால் அதற்கு பின்னர் தப்புவதற்கான சாத்தியம் இல்லை என்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மிக அவதானமாக இருக்கும்படி வைத்தியர்கள் கேட்டிருக்கின்றார்கள். நீங்கள் இப்படி ஏதாவது கண்டாக்ட் உங்களுக்கு வந்தால் வௌவால் தொடர்பாக உடனடியாக நீங்கள் வைத்தியரை நாடிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில விடயங்களும் இருக்கின்றன, விரிவாக அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 12:51

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7 East FM Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 Rutherford Drive யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் சரியாக 1 மணி ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம், 25 இருக்கின்றது. ஹீட் ஹீட் என்று சொல்ற மாதிரி வருகின்ற நாட்கள் வர இருக்கின்றன. நாளைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த ஹீட் வந்து எக்ஸ்ட்ரா ஹீட் வந்து எங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் இருக்க போகுது. என்னன்னு சொன்னால் 30 மேலான வெப்பநிலை உணர்நிலையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனாலும் மழைக்கான சாத்தியமும் சேர்ந்திருக்க பார்க்கலாம், அப்படி இருக்க போதுன்னு சொல்லி நாளைக்கு 33, புதன் வியாழன்ல 35, வெள்ளி 33, சனி 31, அதுக்கு பிறகுதான் 20 நாங்கள் வெப்பநிலையை பெற இருக்கிறோம்னு சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அதே போன்றே உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அல்லது eastfm ஆப்பும் இருக்கின்றது. இலவசமாக தரவிறக்கம் செய்து மொபைல் டிவைசஸ் ஊடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும், யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான விடயங்களுக்கு 416-8241212, 416-8242-1212, அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. இந்த ரேபீஸ் தொடர்பாக அதெல்லாம் எங்களுக்கு வேணாம்னு சொன்னால் நாங்கள் அப்படி கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிய விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். அதாவது இந்த பேட்ஸ் போன்றவை மனிதர்களுடைய தோல் எதாவது தோலில் எங்கேயாவது பட்டுது என்று சொன்னால் நீங்கள் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பொதுவாக இந்த ரேபீஸை காவுகின்ற காவிகள் சொல்லி பார்த்தால் இந்த பேட்டுக்கு அதாவது வௌவாலுக்கு தான் முதலில் இருந்தாலும் ஸ்கங், ராக்கூன், ஃபாக்ஸ் அப்படி நரி என்று சொல்லி இவையும் இந்த வைரஸை வந்து ரேபீஸை காவக்கூடியதாகத்தான் இருக்கின்றதாம். இருந்தாலும் பேட் தான் அதிக முதலிடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் கனடாவை பொறுத்தளவிலே இது மனிதர்களுக்கு ஏற்படுவது மிக மிக அரிதான விடயம்தான் என்று சொல்லியும் 1924 இருந்து பார்க்கையில் 28 கேசஸ் தான் இருக்கின்றன இந்த ரேபீஸ் பாதிப்புக்குள்ளான மனித கேசஸ் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அண்மையில் தான் இந்த 2024 11 வயதான இந்த சிறுவன் பாதிக்க உயிரிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்னர் என்று சொல்லி பார்க்கையில் வௌவாலோடு நேரடியாக தொடர்பு பட்ட பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒரு நபர் 2019 உயிரிழந்திருந்தாராம். அதே வழியில் ஆன்டாரியோவை பார்க்கையில் 1967 ஆண்டுக்கு பின்னர் 2024 ஆண்டில் தான் இந்த சிறுவனினுடைய இந்த கேஸ் வந்து இடம்பெற்றிருக்கின்றது. ஆவே அதிக பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருப்பது தேவையற்ற விடயங்களை தவிர்த்து கொள்வதற்கு உதவும் அப்படி என்று சொல்லித்தான் இப்போது டாக்டர்ஸ் வந்து இது தொடர்பாக அறிய தந்திருக்கின்றார்கள். 1:08 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வெளியிலே பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் இன்றைக்கு 1:00 இப்போது பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலே ஆரம்பித்திருக்கின்றது. 8 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. எந்த அணியும் கோலினை இதுவரை பெறவில்லை. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிபிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத

0: 1-6-1-0-4.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 4167048074, 4167048074.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, கேம்சோனிக்ஸ்.com.
0: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

1:22 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. தான் முடிவடிச்சிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ பார்க்கலாம். 22 நிமிடங்கள் கடந்திருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளினுடைய இன்னும் ஒரு மேட்ச் இப்போது இடம்பெறுகின்றது. பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலே போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த கோலும் பெறப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் இப்போது ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் ஒரு டெம்பரரியாக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆன்டாரியோ அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இன்றைய நாள் பெர்மனண்டான லொக்கேஷன் திறக்கப்படும் வரையில் இது இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பெர்மனண்டானது 2029 அளவில் தான் திறக்கப்படும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. சில வேளைகளில் அதில் தாமதம் வரலாம் அல்லது முட்குட்டியும் திறக்கப்படலாம், சரி பார்க்கலாம். ஆனால் இப்போது ஹார்பர் ஃப்ரண்ட் சென்டரில் இந்த ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் டெம்பரரியாக திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆன்டாரியோ சயின்ஸ் சென்டர் ஃபேன்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2024 தடாலடியாக மூடப்பட்டது தெரிந்தொரு விஷயம். நிறைய பேர் வந்து இதற்கு கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். ஆனாலும் அது இடிந்து விழுகின்ற ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டாரிய அரசாங்கம் திடீரென்று அதை மூடியிருந்ததும் தெரிந்தொரு விஷயம். 1:24 ஆகி இருக்கின்றது. வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் எதிர்காலம் குறித்து பெரும்பாலான கனடியர்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும் நான்கில் ஒருவர் நீண்டகால எதிர்காலம் குறித்து உறுதியாக இல்லை என புதிய லெஜே கருத்துக்கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 15% பேர் தற்போதைய எல்லைகளுடனும் மாகாணங்களுடனும் கனடா இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னும் நீடிக்கும் என தான் நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதேவேளை 84% கனடியர்கள் தாங்கள் கனடியர்களாக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் அண்மைக்கால அரசியல் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகள் நாட்டு பற்றி உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவை மாகாண அமைச்சினூடாக விரிவுபடுத்த வேண்டுமே தவிர தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் நாசூக்கான முறையில் மாகாண சபை அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் திட்டத்தோடு அரங்கேற்றப்படுகின்றதோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என இது குறித்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் அவ்வாறு தெரிவித்துள்ளார். தமது அரசினை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தாவேக அரசு மிரட்டுகின்றது என முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் இந்த ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மோதல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஈரானும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானிய உயர் அதிகாரிகள் நாளை கட்டாரில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோமோஸ் நீரிணையின் கடல்சால் போக்குவரத்து விவகாரங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட உள்ளன. இருப்பினும் அடுத்த 30 நாட்களிற்கு ஹோமோஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடும் ஈரானின் வசமே இருக்கும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன் 437-860-7002
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:44 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1 மணிக்கு ஆரம்பித்து 44 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. இந்த வேளையில் 29வது நிமிடத்தில் ஜப்பான் 1 கோலினை பெற்றிருக்கின்றது. கைஷு இந்த கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதன் அடிப்படையிலே ஜப்பான் வந்து இப்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது 1-0 என்ற அடிப்படையில். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இப்போது ஆண்டாரியோ அரசாங்கம் ஒரு புதிய டிஜிட்டல் லைசன்சிங் சிஸ்டத்தை வந்து வருகின்ற ஆண்டில் கொண்டு வர போகின்றதாம். இது யாருக்கு என்று சொன்னால், இந்த ஹண்டர்ஸ் மற்றும் ஆங்கிலர்ஸ், இந்த வேட்டையாடுவது அதே போன்று மீன் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவர்களுக்கான இந்த லைசன்ஸை பெற்றுக்கொள்வதில் ஒரு வசதியை கொண்டு வருவதற்கு, கன்வீனியன் அண்ட் ஃபிளெக்சிபிளை கொண்டு வருவதற்காக இந்த புதிய சிஸ்டம் வர இருக்கின்றதாம். அப்போ ஏற்கனவே இருக்கிற விடயங்கள்லாம் இருக்காதான் சொன்னால் அதையும் இருக்க போகுது. அதாவது நீங்கள் நேரடியாக சென்று லைசன்ஸை பெற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலம், ஃபோன் சர்வீஸ் மூலம் அவையும் இருக்கும். அவற்றோடு இணைந்து இந்த புதிய டிஜிட்டல் லைசன்சிங் சிஸ்டமும் வரப்போகிறது அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து ஃபிஷ் ஹண்ட் ஆன் அப்படி என்று சொல்லி பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபிஷ் ஹண்ட் ஆன் என்று இது தொடர்பான விவரங்களை நீங்கள் ontario.ca அந்த வெப்சைட்டுக்கு சென்றீங்கன்னால் பார்த்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மாற்றீடாக இல்லை, இப்போது இருக்கக்கூடிய வழிமுறைகளோடு இதுவும் சேர்த்ததாக ஒரு புதிய சிஸ்டமாக இது கொண்டு வரப்பட போகிறது அப்படி என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 5-star tours, Canada, USA, Paris wedding tours, நாடுங்கள் லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட், ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். June 21st ஞாயிறு கொடியேற்றம். June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. July 1st புதன்கிழமை மாம்பழ திருவிழா. July 2 வியாழன் வேட்டை திருவிழா. July 3 வெள்ளி சப்பரம். July 4 சனி தேர் திருவிழா. July 5 ஞாயிறு தீர்த்தம். July 6 திங்கள் பூங்காவனம். July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ. 416-299-9955.
5: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேர்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழியில் வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 26 இருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 27. 3 மணி அளவிலே அடுத்த மணித்தியாலத்தில் நாங்கள் இந்த அதிகுடி வெப்பநிலையை பெறலாம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெப்பமான நாட்கள் வர இருக்கின்றன. 33 நாளைக்கு வெப்பநிலை, அப்படியே வந்து 30களுக்கு மேலான வெப்பநிலையைத்தான் நாங்கள் வருகின்ற சனிக்கிழமை வரைக்கும் பெற இருக்கின்றோம். அதற்கு பின்னர் 20 நாங்கள் வெப்பநிலையை பெறப்போகின்றோம். அப்படியே எரிபொருள் விலையை நாங்கள் பார்த்தால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாமா? 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் தொடர்பு எல்லைக்கு அவங்கால் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வாரி, eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மாலெல்லாம் உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அவற்றினூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் மொபைல் டிவைசஸில் வந்து இலவசமாகவே தரவிறக்கம் செய்து ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள முடியும். பிரதிமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:06 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்து 1:00 பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. ஹாஃப் டைமில் இப்போது இருக்கின்றார்கள். ஜப்பான் வந்து 1-0 என்ற அடிப்படையிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 29வது நிமிடத்திலே ஹைஷியூ இவர் வந்து ஒரு கோலினை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் ஜப்பான் அணிக்காக. ஃபிஃபாவில் கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம். இப்போது பலிசார் மக்களினுடைய உதவிகளை நாடி இருக்கின்றார்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போது ஈஸ்ட் யோக்லி இன்று, அதாவது நேற்று அதிகாலை 3:00 இது வந்து காஸ்பர்ன் அண்ட் காக்ஸ்வெல் அவென்யூ இந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டிலே ஒரு நபர் வந்து வீட்டை உடைத்து உள்ளே சென்றிருக்கின்றார். வீட்டு உரிமையாளரினால் பின்னர் அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் இந்த சந்தேக நபர் வந்து வெளியே தப்பி ஓடி இருக்கின்றார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. திருடுவதற்காக இவர் இந்த வீட்டை உடைத்து சென்றிருக்கின்றார். இவருடைய வயது 20களில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும், 6'2" உயரம் கொண்டவர், மீடியம் பில்ட், அதே போன்று ஷார்ட் ப்ரௌன் ஹேரை கொண்டிருக்கின்றார். ஒரு ரெட் லாங் ஸ்லீவ் ஷர்ட், அதே போன்று கிரே பூமா ஸ்வெட் பேண்ட்ஸை அணிந்திருந்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய அடையாளத்தை வந்து போலீசார் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தெரிந்தால் தங்களை தொடர்பு கொள்ளும்படியும் ட்ரோனோ போலீசார் கேட்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் கிரைம் ஸ்டாப்பர்ஸுக்கு அழைத்து கூட இது தொடர்பாக அறிவித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:07 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ-ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala avargalin nirvagathil iyangum BSRV Medical and Dental Office ippozhudhu mulumaiyana maruthuva mattum pal maruthuva sevigaludan iyangugirathu. Prabala pal maruthuvar Dr. Kobal inge principal dentist aga seviyattukirar. Cosmetic dentistry, family dentistry, root

2:21 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது ஆனந்த காடு, கான் சிட்டி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். இந்த வேளையிலே ஃபீஃபா வேர்ல்ட் கப் பக்கம் நாங்கள் சென்று இவரெல்லாம் ஹாஃப் டைம் நிறைவடைந்து இப்போது மீளவும் பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஹாஃப் டைம் முடிஞ்சு வந்த உடனே வந்து பிரேசில் அணி முதலாவது கோலினை பெற்றிருக்கிறது. 56வது நிமிடத்தில் இந்த நிலையிலே இரண்டு அணிகளும் இப்போது சமநிலையில் காணப்படுகின்றன, 1-1 அப்படி என்று சொல்லி. ஜப்பான் வந்து 29வது நிமிடத்தில் தன்னுடைய கோலினை போட்டிருந்தது, இப்போது 56வது நிமிடத்தில் பிரேசில் வந்து போட்டிருக்கிறது, 1-1 என்று சொல்லி சமநிலையில் இருக்கின்றார்கள். இந்த வேளையில் மிசிசாகாவிலே ஒரு ரசாயன கசிவு ஏற்பட்டு

பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் இப்போது விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு லினன் அண்ட் லாண்ட்ரி சர்வீஸில் தான் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 10 மணி அளவில் 6580 நார்த் வெஸ்ட் டிரைவ், இது ஏர்போர்ட் ரோடுக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு லாண்ட்ரி இடமாக இருக்கின்றது. அதில் தான் இந்த ரசாயன கசிவு ஏற்பட்டிருக்கிறது. அதையொட்டி இப்போது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இது தொடர்பாக ப்ரிகாஷனாக வந்து அங்கே அருகில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களாம். ஒருவர் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:23 நிமிடம்

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான, பொறுப்பான மற்றும் சமத்துவமான முறையில் பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குவதில் கனடா தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது என ஐக்கிய நாடுகள் சபையில் கனடாவின் நிரந்தர பிரதிநிதி டேவிட் லமெட்டி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தற்போது கனடாவின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிலும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய விவாதப் பொருளாக இருந்ததுடன் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் அதனை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து உலகின் முன்னணி நாடுகள் ஆலோசனை நடத்தியிருந்தன. செம்மணியில் 600 மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டுமெனவும் இதனை நீதியாக நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியார் செம்மணி படுகொலை செய்த அரச பயங்கரவாதிகள் யார் யார் என்பதை கண்டறிய முடியும் எனவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளார். அதேவேளை திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். இரு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாம் வெற்றிகரமாக தாக்கியதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை யுக்ரைன் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருவதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டிற்கு 4 மில்லியன் டன் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கும் இந்த ஆலையின் சேதத்தினால் கருங்கடல் துறைமுகங்கள் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-8-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: Master Productions, Mattum She Shop Entertainment, Thirumayudan, Valangum, Valangum, Anirudh XV, Tour in Toronto. Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரேசில் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 86 நிமிடங்கள் கடந்திருக்கின்றன. 1-1 என்ற ரீதியில் இரண்டு அணிகளும் சமநிலையில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். டொரோண்டோ மேயரல் கேண்டிடேட் பிராட்ஃபோர்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இப்போது சன்கோவா ஸ்கேர் வந்து சரியான ஒரு டேர்ட்டான ஒரு இடமாக இருக்கிறது, அதை வந்து கிளீன் பண்ணி ஒரு புதிய பேரையும் நான் கொண்டு வருவேன் மேயராக வரும் பட்சத்தில் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். இவருக்கும் இப்போது இருக்கின்ற மேயர் ஒலிவியாச் அவர்களுக்கும் இடையிலான போட்டி மிக நெருக்கமான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு குரல்கள் கருத்துக்கணிப்பு முடிவுகளை கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். அதே வேளையிலே இவருக்கான ஆதரவு அதிகரித்து வருவதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே கனடா டே நாளை மறுதினம் வர இருக்கின்றது. July 1 அடுத்த புது மாதத்திற்குள்ளும் நாங்கள் நுழைய இருக்கிறோம். இந்த நிலையிலே எங்கெங்கே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் இடம்பெறும் சிட்டிக்குள்ளே டொரோண்டோவிலே எந்தெந்த இடங்களில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 10:00 வந்து மில்லிகன் பார்க், சென்டானியல் பார்க், ஸ்டான் வாட்லோ பார்க், ஆஷ் பிரிட்ஜஸ் பி பார்க், ஆமஸ்பெரி பார்க் அப்படி என்று சொல்லி இந்த இடங்களில் எல்லாவற்றிலும் 10:00 நீங்கள் டொரோண்டோவிலே இந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க முடியும் கனடா டே அன்றைக்கு என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியிலேயே செலிப்ரேஷன்ஸ் அப்படி என்று நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நண்பகலில் இருந்து 10:00 மெல்லாஸ்மென் ஸ்கொயரில் இந்த செலிப்ரேஷன் இடம்பெறுமாம். ஆனால் அங்கே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இடம்பெறாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. டான்ஸ் பார்ட்டிஸ், வெண்டர் மார்க்கெட்ஸ், ஃபுட் ஸ்டால்ஸ் என்று சொல்லி அங்கே வேறு நிகழ்வுகள் இடம்பெறும் 12:00 to 10:00. அதே வேளையிலே நேத்தன் பிலிப்ஸ் ஸ்கொயர், குயின்ஸ் பார்க் போன்றவற்றிலும் வெவ்வேறு நிகழ்வுகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு நீங்கள் டொரோண்டோவிலே கனடா டே ஃபயர் ஒர்க்ஸை இன்னும் சில இடங்களிலிருந்தும் பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து சுக பீச், ஹார்பர் ஸ்கொயர் பார்க், ஷெர்போன் காமன் பார்க், டொரோண்டோ மியூசிக் கார்டன், HTO பார்க் அப்படின்னு சொல்லி அந்த இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடங்களில் இருந்து பார்த்து கொள்ள முடியும். நேரடியாக பார்ப்பதாக இருந்தால் மில்லிகன் பார்க், சென்டானியல் பார்க், ஸ்டான் வாட்லோ பார்க், ஆஷ் பிரிட்ஜஸ் பார்க், அதே போன்று ஆமஸ்பெரி பார்க், இந்த இடங்களுக்கு செல்ல முடியும். அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். இதுவரை நிரம்பு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரஷிதா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509 Morningside and Shepherd Sandipal Focus Educational Services.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
5: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
6: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 Finch Avenue East Unit 226 அல்லது 3443 Finch Avenue East Unit 402 அல்லது 3630 Lawrence Avenue East Unit 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.

நன்றி நிகரஜா. நேரம் 3 மணி தொடக்கம் 5 மணி வரை திசையெங்கும் கிளர்க்கு நின்றிருக்க போறீங்க. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், நிலை 30 உள்ளது. இன்று மாலை 26 டிகிரி செல்சியஸாக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோடு பேஸ்புக்கினூடாகவும் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அல்லது நீங்கள் மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை கலைக்கலாம். 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. ஏராளமான தகவல்கள் இன்னைக்கும் உங்களுக்காக திசையெங்கும் கிழக்கில் காத்திருக்கின்றது. ஃபீஃபா 2026 ரொம்ப விறுவிறுப்பா இந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது இன்னைக்கு இந்த கணத்துல பிரேசில் மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான போட்டி மும்முரமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இப்பொழுது 2வது கோலை இட்டிருக்கின்றது பிரேசில் நாடு. ஸோ பிரேசில் வந்து 2-1 அப்படின்னு சொல்லி இப்ப லீடிங்ல இருக்காங்க. பிரேசிலுக்காக காஷ்மீரோ மற்றும் கேப்ரியல் மார்டினெல்லி வந்து கோல் அடித்திருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கு ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பொழுது கருப்பு திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. ஸோ இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது. ஏன்னா இந்த இரண்டு அணிகளுமே வந்து சரிசமமாக இந்த ஃபுல் டைம் முடிகிற வரைக்கும் தலா ஒரு கோல் தான் இட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் பிரேசில் ஒரு கோல் அடித்ததால இந்த போட்டியின் முடிவில் பிரேசில் அணி வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான போட்டியில் இரண்டு கோல்கள் இட்டு பிரேசில் வந்து இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அடுத்த கேமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் பரகுவேக்கும் கேம் நடக்க இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வலிக்கின்றது. திருப்பாச்சி திரைப்பட பாடல்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன் 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-9 08 56 56 416-9 08 56 56.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
5: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன்.
6: வாகன விபத்து

0: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
1: 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 307-647-478-0144
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
3: உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இருந்து அழைத்தது பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில் 3:22. இது ஸ்டெஃபமிங் திசைங்கும் கிழக்கு. அப்படியே நாங்கள் இருக்கா ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் போயிட்டு வந்துடலாம். நான் 5வது இடத்துல இந்த வார இறுதியில் டிஸ்க்ளோஷர் டே 8.1 மில்லியன் டாலர்களோடும், 4வது இடத்தில் ஜாக் ஆஸ் பெஸ்ட் அண்ட் லாஸ்ட் திரைப்படம் 8.4 மில்லியன் டாலர்களோடும், முதல் 3 இடத்துல 3வது இடத்துல செஷன் திரைப்படம் 9.8 மில்லியன் டாலர்களையும், இதுவரைக்கும்

34 மில்லியன் டாலர்களை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கின்றது. இதுதான் ரொம்ப ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஃபார் அ ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இரண்டாவது இடத்துல 38 மில்லியன் டாலர்களோடு இந்த வாரம் வழியான சூப்பர் கேர்ள் திரைப்படமும், அதே மாதிரி டாய் ஸ்டோரி 5 70 மில்லியன் டாலர்களை இந்த வாரம் வசூலித்திருக்கிறது. இது வரைக்கும் 297 மில்லியன் டாலர்களை வசூல் செய்திருக்கிறது. டாய் ஸ்டோரி 5 பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமேஷன் மூவி. நிறைய பேர் இந்த டாய் ஸ்டோரி என்ற திரைப்படத்தோடய வளர்ந்து வந்ததுனால இதில் எதிர்பார்ப்பும் அதிகம். மெக்கனா ஹாரிஸ் மற்றும் ஆண்ட்ரூ ஸ்டான்டன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வெளியாகி இருக்கு. பிக்சர்ட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தங்க கதாபாத்திரங்களை இந்த திரைப்படத்தில் டாம் ஹாங்ஸும் சரி டிம் ஆலனும் ரிப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 3:23 அப்படியே இருக்க ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிக்கு ஒருக்கா போயிட்டு வந்துடலாம். அண்ட் இப்போ வந்து இந்த அடுத்த கட்ட போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று ரஷ்யாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான நேற்று நடந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நடந்த போட்டியில் கனடா வந்து ஒரு கோல் போட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க. கனடாவோட அடுத்து யார் அந்த போட்டியில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றது இந்த நெதர்லாண்டுக்கும் அதே மாதிரி மொரோக்கோக்கும் நடக்க இருக்கிற மேட்சில் தான் தெரிய போகுது. அதே மாதிரி இங்கே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் நடந்த போட்டியில் வின் பண்ணி பிரேசில் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு போகியிருக்கு. அதே மாதிரி இனி அடுத்த குரூப் ஸ்டேஜில் இன்றைக்கி நடக்க இருக்கிற அதுவும் இன்றைக்கி நம்ம டைம் 4:30 நடக்க இருக்கிற ஜெர்மனிக்கும் பெரகுவேக்கும் நடக்கிற போட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அவங்களுக்கான போட்டி ஜூலை 4 தேதி இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. 3:24

0: தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் எதிர்காலம் குறித்து பெரும்பாலான கனடியர்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும் நான்கில் ஒருவர் நீண்டகால எதிர்காலம் குறித்த உறுதியாக இல்லை என புதிய லெஜர் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 15% பேர் தற்போதைய எல்லைகளுடன் மாகாணங்களுடனும் கனடா இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் என தாம் நம்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். அதேவேளை 84% கனடியர்கள் தாங்கள் கனடியர்களாக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் அண்மைக்கால அரசியல் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகள் நாட்டுப்பற்று உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பிள்ளை புற்றுநோய் பிரிவை மாகாண அமைச்சினூடாக விரிவுபடுத்த வேண்டுமே தவிர தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவர முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் நாசுக்கான முறையில் மாகாண சபை அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் திட்டத்தோடு அரங்கேற்றப்படுகிறதோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் அவ்வாறு தெரிவித்துள்ளார். தமது அரசினை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தவேக அரசு மிரட்டுகிறது என முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்டகாலம் நீடிக்காது எனவும் இந்த ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மோதல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஈரானும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க மற்றும் ஈரானிய உயர் அதிகாரிகள் நாளை கட்டாரில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையின் கடல்சார் போக்குவரத்து விவகாரங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட உள்ளன. இருப்பினும் அடுத்த 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணையின் முழு கட்டுப்பாடும் ஈரானின் வசமே இருக்கும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்கும் இல்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
1: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர் Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
4: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

மாற்றாந்திர படத்திலிருந்து அழைத்தது பாடல். நேரம் 3:48 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. மேற்கு ஐரோப்பிய நாடுகளை வந்து கடந்த சில நாட்களாகவே கடுமையாக பாதித்து வரும் இந்த வரலாறு காணாத வெப்ப அலை காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சில் மட்டும் எதிர்பாராத விதமாக சுமார் 1000 பேர் உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதார அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து வந்து பிரான்ஸ் பொது சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த June 24 முதல் முந்தைய மாதங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் அளவில் சுமார் 1000க்கும் மேலதிக மரணங்கள் வந்து பதிவாகி இருக்கிறதாகவும் உயிரிழந்தவங்களை 85% அதிகமானவர்கள், 65 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்ட முதியவர்கள் என்றதையும் சொல்லியிருக்காங்க. நாட்டில் மிக கடுமையான வெப்ப அலையினால சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ்லேயும் புறநகர் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகளுக்கு வந்து தனியாக வசித்து வந்தவர்களே அதிக அளவில் உயிரிழந்திருக்கிறதாகவும் இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நம்ம டைம் 4:30 ஜெர்மனி மற்றும் பாரகுவே ஆகிய 2 நாடுகள் மோத இருக்குது. இதில் வந்து ஜெர்மனியோட வின்னிங் ப்ராபபிலிட்டி மட்டுமே 72% இருக்குது, பாரகுவேக்கு வெறும் 10% தான். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் போகிறதுக்கான வாய்ப்பு வெறும் 18% அப்படின்னு இப்பொழுது ப்ராபபிலிட்டி சொல்லுது. ஆனால் இந்த நிலைமை மாறலாம், அந்த 4:30 அப்புறம் தான் தெரியும். அது ஸ்கோர் விவரங்களை உங்களுக்காக உடனுக்குடன் எடுத்து வரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770 கிளிப் போடுதல் பல் கட்டுதல் கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ நாகபூசணி அம்பாள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம் June 27 சனி காலை தேர் June 28 ஞாயிறு காலை தீர்த்தம் June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும் June 30 செவ்வாய் வைரவ சாந்தி அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104
7: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம் திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில் சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99 சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99 மசாலா தோசை கோம்போ $6 மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல் ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28 647-656-5690
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட் மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம் உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்
7: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 கெட் அப்ரூவல் வித்இன் 24 hours ஃபண்டட் வித்இன் 72 hours
7: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங் ரினியூவல் கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
3: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca

நான்கு மணி ஒரு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், வெப்பநிலை 29 உள்ளது. ஆரஞ்ச் வார்னிங், இன்னைக்கு ஹீட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று இரவு 23 டிகிரி செல்சியஸாக இருக்க போவதாக எதிர்கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்களுக்கு 416-24-12-12 ஈஸ்ட் எஃப்எம்மின் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. 2026 World Cup, FIFA World Cup ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய இந்த மூன்று நாடுகளில் ஹோஸ்ட் சிட்டிங்கிறதுனாலே நம்ம கனடாவுக்கு கொஞ்சம் அதிக ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் அடுத்த கட்டத்துக்கு கனடா முன்னேறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேசிலும் முன்னேறி இருக்கு. இனி அடுத்தடுத்த நாடுகள் எது முன்னேற போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எது எதுவோ இந்த 2026 ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் நிறைய விஷயங்கள் வந்து பதிவாயிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவுக்கு இந்த கேம்ஸை பார்க்கறதுக்கு வர இருந்த நிறைய பேரோட அப்ளிகேஷனை வந்து கனடா ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. வளமை போல இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுக்காம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ளே ஆக்களை எடுக்கிறோம் அப்படின்றதையும் பொழுது கனடா சொல்லியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன், 4378607002.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
3: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
4: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோர்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோர்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

4:23 அரை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்குது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் ஃபிஃபா உலக கிண்ணம் இப்பொழுது போட்டிகள் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஜெர்மனியும் பெரக்வேயும் மோத இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஃபிஃபா அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப் யூசர்ஸுக்கு இப்பொழுது ஒரு புதிய தகவலை மெட்டா ஓனான இந்த வாட்ஸ்அப்புக்கு வர இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. வழக்கமாக வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் நம்பரோட தான் நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணி அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரைவசியையும் ஃபோன் நம்பரையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இனி வரும் காலங்களில் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மாறாக நீங்கள் யூசர் நேமை பயன்படுத்தலாம் அப்படின்றதையும், கிரியேட்டர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து இந்த யூசர் நேமை பயன்படுத்துகிற மாதிரி இனி மற்றவங்களும் பயன்படுத்தலாம். இதனால் இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க விருப்பம் இல்லையோ அவங்க வாட்ஸ்அப்பில் உங்களை ரீச் பண்ண முடியாது, மாறாக இந்த யூசர் நேமை வச்சு அவங்க ப்ரௌஸ் பண்ணலாம். அது கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரியே தான் வரப்போகுது, பட் இது வந்து சாட்ஸ் அண்ட் ஃபோன் பர்பஸ் மட்டும்தான் 26 நிமிடம்.

0: பாட்டு நாலு விஷயம். FM 102.7 East FM.
1: East FM தமிழ் செய்திகள்.

செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான, பொறுப்பான மற்றும் சமத்துவமான முறையில் பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குவதில் கனடா தீவிர கவனம் செலுத்தி வருகிறது என ஐக்கிய நாடுகள் சபையில் கனடாவின் நிரந்தர பிரதிநிதி டேவிட் லமெட்டி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தற்போது கனடாவின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டிலும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய விவாத பொருளாக இருந்ததுடன் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் அதனை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து உலகின் முன்னணி நாடுகள் ஆலோசனை நடத்தியிருந்தன. செம்மனியில் 600 மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதனை நீதியாக நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதார் யார், செம்மணி படுகொலை செய்த அரச பயங்கரவாதிகள் யார் என்பதை கண்டறிய முடியும் எனவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடவுள்ளார். அதேவேளை திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று விசிக தலைவர் திருமாவளன் தெரிவித்துள்ளார். இரு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாம் வெற்றிகரமாக தாக்கியதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை உக்ரைன் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருவதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டுக்கு 4 மில்லியன் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் இந்த ஆலையின் சேதத்தால் கருங்கடல் துறைமுகங்கள் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
5: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 647-766-5189. 647-766-5189. Employment law வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 647-766-5189.
6: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

வாசமலர்கள் திரைப்படத்தில் இருந்து அழுத்தது பாடல். 4:43 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையங்கம் கிழக்கு. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜெர்மனிக்கும் பெருகுவேக்கும் போட்டி ஆரம்பமாகி 13 நிமிடங்களில் இரண்டு அணிகளும் எந்த ஒரு கோலையும் இதுவரைக்கும் போடாத பட்சத்தில் கேம் அண்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜெர்மனிக்கு சாதகமாக இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டைமுக்கு 20% சான்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த கேம் பற்றிய சுடத்துல தகவல்களை, அதுவும் கோல் பற்றிய விவரங்களை உங்களுக்கு எடுத்து வருதுக்கு தயாராக இருக்கிறோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

கோகுலம் திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல். 4:47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. ஃபீஃபா வேர்ல்ட் கப் கேம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ ஜெர்மனி மற்றும் பெரக்வேக்கு இடையிலான போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த கிட்ஸ் அண்டர் 16, யார் யாருக்கெல்லாம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கோ, ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ த்ரெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபைன் வந்து இப்போ அதிகரிக்க போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. கம்யூனிகேஷன் மினிஸ்டர் அனிகா வெல்ஸ் இன்னைக்கு இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, என்னதான் வந்து எவ்வளவு தடை விதித்தாலும் சிறுவர்களுக்கும் அதே இந்த 16 வயதிற்கு உட்பட்டவங்களுக்கு எப்படியாவது சோஷியல் மீடியாவோட ஆக்சஸ் கிடைக்குது. ஆகவே பார்லிமெண்ட்ல இந்த வீக் இந்த மேக்சிமம் ஃபைனை வந்து 99 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஆக, அதாவது 96 மில்லியன் டாலர்ஸ் ஆக மாற்ற போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஃபைன் இதாக இருக்க போகுது. பேரண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்தை செய்ய தவறுறாங்களோ அவங்களுக்கு இந்த அதிகபட்சமான ஃபைன் விதிக்கப்படும். அண்ட் இ சேஃப்டி ரிப்போர்ட் வந்து மார்ச்சில் வெளியாகியிருக்கு. இதில் 10 7 குழந்தைகள் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்டட் பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க இருக்கிறதாகவும், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப்சாட் டிக்டாக் எல்லாம் அவங்க கல்விக்கு எதிராக இருக்குது அப்படின்றதையும், யூடியூப் கூட வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்ட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால நிறைய தகாத விடயங்களுக்கும் அவங்களோட சேஃப்டிக்கு கூட இது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை எச்சரிக்கை வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கான சேஃப்டி வந்து இது தடுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றணுன்றதுக்காக வேண்டி தான் ரொம்ப அதிகபட்ச தண்டனையாக இந்த ஒரு விஷயத்தை இப்பொழுது ஆஸ்திரேலியா அறிவிச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகள் இதே மாதிரி முயற்சிகளை முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரிட ஒரு கரிசனையாகவும் இருக்குது. அகேன், இது வந்து 16 இயர்ஸ் ஓல்ட்ஸ், ஏற்கனவே அண்டர் 16 இயர் ஓல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியா பேன் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய நாடுகள் அதை பின்பற்றிட்டுருக்கு. கனடாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு திசையங்கம் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. 5 மணியிலிருந்து 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் உங்களுக்காக வர இருக்கு. உங்கள் விருப்ப பாடல்களோட நீங்கள் எங்களோட இணைந்து பாடல் கேட்கலாம். அலைங்கள் 4165 4400 அடுத்த மணித்தளத்தில் ஜஸ்மிதாவும் வர இருக்காங்க. ஸோ இந்த மண்டே எங்களோட சேர்ந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். அலைங்கள் 416-554-4040. அடுத்த மணித்தளத்தில் காஃபி டபுள் டபுளோடு சந்திக்கிறேன்.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸ் உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3-5899.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வர இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: ஐந்து மணி ஆயாச்சு, நாங்களும் வந்தாச்சு. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சும்மா இருக்கிறேன். ஐ திங்க் தி ஓஜி காம்போ இஸ் பேக் னு சொல்லலாம் இல்லையா?
0: அப்படிதான், நாங்க வந்து ஓஜி காம்போ வந்துட்டோம். எங்கேயாவது எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் பொழுது நாங்க ஏதாவது ஒன்று கொண்டு வந்துருவோம். அப்ப இன்னைக்கு நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு மண்டே.
1: எஸ்
0: ஆனா வளமையா இந்த லாங் வீக்கெண்ட் வந்து எப்பயும் சாட்டர்டே வரும், இல்ல ஃப்ரைடே வரும். அதாவது ஜூலை ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்துச்சுன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னு ஜாலியா இருக்கலாம். மண்டே வந்தாலும் ஃப்ரைடே சாட்டர்டே மண்டே அப்படி. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம சரியா வென்ஸ்டேல வந்து நிக்குதுன்னா பாருங்களேன்,
1: என்ன செய்யறது?
0: அந்த மாதிரி தான். இப்படி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாம மண்டே ஆனதும் கால் எடுக்கறீங்க, பாட்டு கேக்குறீங்க.
1: அது அடுத்த கிழமை வந்து ஒரு நியூ மந்த்துக்குள்ள போறோம். அடுத்த கிழமை இந்த கிழமை ஒரு எஸ் ஒரு நியூ மந்த்துக்குள்ள போறோம். சோ அத அப்படியே செலிப்ரேட் பண்ண வேணாமா?
0: மாசத்துல ஆரம்பத்திலயே இந்த ஓஜி காம்போ வந்துச்சு. மாசத்தை முடிக்கும் போதும் இந்த ஓஜி காம்போ வந்துச்சுன்னா பாருங்களேன், கால் பண்ணுங்க 4164544040. அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள
1: East FM Tamo,
0: YouTube இணைந்து கொள்ள
1: East FM 102.7.
0: மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்
1: 416-824-1212.

0: ஐந்து மணி ஆறு நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமே
1: காஃபி டபு டபு.
0: எங்களோட யசோ வணக்கம். வணக்கம் யசோ, என்னோட ஜஸ்மிதா இருக்காங்க, எப்படி இருக்கீங்க?
2: ரெண்டு பேருக்கு நன்றி.
1: எப்படி இருக்கீங்க யசோ?
0: யசோ உங்க தொலைபேசி லைன் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கே. இங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா?
2: இப்போ ஓகேயா?
0: இப்போ ஓகே. எப்படி இருக்கீங்க?
2: இப்போ சுகமா இருக்கேன் ரோசிதா. உங்களுக்கு மற்ற கடமையாற்ற எனக்கு புது அறிவிப்பாளரா?
0: இல்லையே, அவங்க வந்து வாய்ஸ் தான் அப்படி நியூவா இருக்கும், ஆனா அவங்க ஓஜி தெரியும்ல. ஜஸ்மிதா என்னோட
2: அவாக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சு கொண்டு இது இந்த ரோசிதா தான் எனக்கு இந்த பாட்டு தந்த வாண்டு எனக்கு தெரியும். ஒரு நான் யாருல கேட்கணும்னு விரும்புறேன், அதுக்காண்டி என்ன நண்பர்களுக்கு நன்றிகளும் அதை கேட்கட்டும்.
0: சரி, கண்டிப்பா அவங்க நண்பர்களுக்காக பாடல் வருது. பாடலுக்கு முன்பதாக இந்த நேரத்தில் ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கும் பாராகுவேக்கும் இடையிலான போட்டி நடந்துட்டு இருக்கு. போட்டி ஆரம்பிச்சு சுமார் 37 நிமிடங்கள் ஆகியும் இரண்டு அணியும் எந்த ஒரு கோலையும் இதுவரைக்கும் போடலன்ற பட்சத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு திக் திக் மூமெண்ட் இருக்கு. ஏன்னா இந்த போட்டியில வின் பண்ற அணி தான் இனி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல போகிறது.
1: சோ அந்த செய்தியுடன் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: பாத்தீங்களா, இந்த பால்ல நாங்க வந்து இது வந்து எதிர்ச்சியா நடந்தது. முதல்ல வந்து முதலமைச்சர் பாட்டு வருது, இப்ப எதிர்கட்சி தலைவர் பாட்டு வருது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பெற்று வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறை அருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இந்த நேரத்துல பெரகுவே ஒரு கோல் இட்டு இப்பொழுது கேம்ல முன்னிலையில இருக்காங்க. 44 நிமிடங்கள் கழிந்த இந்த பொழுதில் இப்பொழுது பெரகுவேக்காக ஹூலியோ என்சிஸ்கோ முதலாவது கோலை இட்டிருக்காரு. ஸோ இந்த கேம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. ஏன்னா யார் இந்த தருணத்தில் வின் பண்ணுவாங்கன்னு தெரில. இதில் வின் பண்ணுறவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. எங்களோடு இந்த நேரத்தில் வணக்கம் சந்துரு.
8: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
9: நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் சந்துரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
8: நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கிறேன்.
9: என்ன
8: டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க?
9: ஓகே, இந்த கோல் அப்படியே கொண்டாடுற விதமா இன்றைக்கு என்ன பாட்டு?
8: இங்கிலீஷ் காரன் படத்துல இருந்து யார் அது?
6: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
8: எல்லாரும் கேட்போம். ஸ்டெப்பம் வருது,
6: எல்லாரும் கேட்போம். எல்லாருக்காக உங்களுக்கு ஆம் பாடல் வருது.
9: ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் காஃபி டபுள் டபுள் நீங்களும் இணைந்து கொண்டு பாடல்கள் கேட்க அழையுங்கள். 416-554-4404.

0: நேரம் 5:22 இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: எங்களோட உற்சாகமாக நீங்களும் இணைந்து பாடல்கள் கேட்கலாம். அலையுங்கள்
0: 416-554-4000.
1: எங்களோட அழைப்பில் செல்வகுமார் வணக்கம்.
2: வணக்கம்.
0: நாங்கள் நல்ல சுகமா இருக்கணும் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கலாம்.
1: என்ன பாட்டு கேட்போம் இன்னைக்கு?
2: கருப்பு படத்துல பாட்டு
1: கேட்போம். பாட்டு கேட்க போறீங்க?
2: ரத்னவாலா, தன்மராஜா, விஜயன், தேவகுமார், லக்கி, ரமேஷ், சிவகுமார், சாந்தன், நந்தன், சிவா, சிவன், சிவா, ராயா, ரவி, கேதி, ஸ்ரீ, அது நீங்கள் நான் எல்லாருமா கேட்போம்.
1: எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வருது. அப்படி நாங்கள் இருக்க ஃபீஃபா வேர்ல்ட் கப்பையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைம் முடிஞ்சாச்சு. இப்போ இந்த ஹாஃப் டைமில் இன்னுமே பெரகுவே ஒரு கோல் இட்டு இப்பொழுது முன்னிலையில் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மீன்வால் நீங்களும் எங்களோட பாட்டு கேட்கலாம். அலையுங்கள்
0: 416-554-4000.

0: நேரம் 5:27 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். அழைப்பில் எங்களுடன் வணக்கம்.
1: மலை வணக்கம். ஈஸ்ட் எஃப்எம் கூட உடுப்புட்டியூர் ராஜா.
0: உடுப்புட்டியூர் ராஜா, அப்படி இருக்கீங்க.
1: நாங்களோ ஹோன்றோம் ஜஸ்மிதா அண்ட் ரோசிதா. நீங்க என்னலமோ?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: எனக்கு இந்த பந்தடி நிகழ்ச்சி எல்லாத்தையும் தோத்து வாங்க உங்களுக்கு நன்றி. இதே நேரத்தில் நான் கேட்கும் பாட்டு குதூகலமான குதூகலப்பான பாட்டு. இந்த பாட்டு நீங்க தந்தமைக்கு இந்த எனக்கு நன்றி. காரைக்குடி இளவரசி என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாட்டு. நல்ல இனிமையான பாடல். எல்லாரும் இது கேப்போமே.
0: கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து கேப்போம். உங்கள் பாடல் செய்திகளுக்கு பிறகு வரும்.
2: அதே மாதிரி இப்போ நாங்கள் ஃபீஃபா வேர்ல்ட் கப் பற்றி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் ஹாஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேரகுவே வந்து இன்னும் ஒரு கோலை போட்டு இப்போ முன்னிலையில் இருக்காங்க. அகேன் இது டூஓ டை சிச்சுவேஷன் ஜெர்மனிக்கு. ஜெர்மனி சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த சின்ன சின்ன டீம்ஸ் வந்து கண்டிப்பாக வின் பண்ணணும். இப்போ ஜெர்மனியா பரகுவேன்னு பார்க்கும்போது பரகுவே வந்து கொஞ்சம் சின்ன டீமாக இருக்கு. அண்ட் வின்னிங் ப்ராபபிலிட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா பரகுவேக்கு வந்து
0: குறைவாக தான் இருக்கு.
2: ஸோ ஜெர்மனி வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு டீம், நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால வந்து அவங்க கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. பட் அகேன் இந்த ரெண்டு டீமுக்கும் ஜஸ்ட் இன் கேஸ் பரகுவே வின் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு பரகுவே முன்னேறும். அதுவே வந்து ஜெர்மனி வின் பண்ணாங்கன்னா ஜெர்மனி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவாங்க. அந்த தகவலோடு எங்களோட நீங்கள் தொடர்ந்தும் பாடல் கேட்கலாம். அலையுங்கள்.
3: 4164440 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
5: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-906-5656.
3: East FM, Tamil, Seedigal.

0: கனடாவின் எதிர்காலம் குறித்து பெரும்பாலான கனேடியர்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும் நான்கில் ஒருவர் நீண்டகால எதிர்காலம் குறித்து உறுதியாக இல்லை என புதிய லெட்ஜர் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. 15% பேர் தற்போதைய எல்லைகளுடனும் மாகாணங்களுடனும் கனடா இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் என தாம் நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதேவேளை 84% கனேடியர்கள் தாங்கள் கனேடியர்களாக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் அண்மை கால அரசியல் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகள் நாட்டுப்பற்று உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.
1: தெல்லிப்பிள்ளை புற்றுநோய் பிரிவை மாகாண அமைச்சினூடாக விரிவுபடுத்த வேண்டுமே தவிர தெல்லிப்பிள்ளை ஆதார வைத்தியசாலையையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் நாசுக்கான முறையில் மாகாண சபை அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் திட்டத்தோடு அரங்கேற்றப்படுகிறதோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என இதுகுறித்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் அவ்வாறு தெரிவித்துள்ளார்.
0: தமது அரசினை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தாவிக அரசு மிரட்டுகிறது என முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் இந்த ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: மோதல்களை நிறுத்திவிட்டு மீண்டும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு ஈரானும் அமெரிக்காவும் உடன்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானிய உயரதிகாரிகள் நாளை கட்டாரில் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் சர்வதேச ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணையின் கடல்சார் போக்குவரத்து விவகாரங்கள் குறித்து ஆழமாக ஆராயப்பட உள்ளன. இருப்பினும் அடுத்த 30 நாட்களுக்கு ஹோர்மோஸ் நீரணையின் முழு கட்டுப்பாடும் ஈரானின் வசமே இருக்கும் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள், 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாயி போங்க. 416-645-3027 தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
11: நேரம் 5:41. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
12: எங்களோட நீங்களும் உற்சாகமாக இணைந்து பாடல் கேட்கலாம். நாங்க அந்த வார்த்தையை மறந்துட்டோம் இன்னைக்கு.
11: எங்களோட ஊஜி வார்த்தை
12: உற்சாகமாக பாடல்களை கேட்கலாம். இந்த மண்டே ஏண்டா பல பேருக்கு இந்த மண்டே வருது, மறுபடியும் வீக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும், நாங்க வந்து மண்டே மண்டே உங்களுக்காக வந்து பாட்டு தாரோம். அதனால நீங்க என்ன பண்ணணும்,
11: உடனே போன் எடுத்து அழையுங்கள். 4165-4440-0 அழைப்பில் எங்களுடன்
12: யார் இருக்காங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். அதாவது ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆகவே இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் இப்போ ஹாஃப் டைம் முடிஞ்சு 48 நிமிடங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பெரகுவே வந்து இப்போ இன்னும் 1 கோல் போட்டிருக்கு. ஜெர்மனி இன்னும் போடல. போட்டாதான் ஜெர்மனி அடுத்த முறை இந்த கேமை டை அப் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் போகலாம். அவளுக்கு இல்லாட்டி என்ன நடக்கும், பெரகுவே அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போகும்.
11: இதில் என்னதான் ஜெர்மனி வந்து ஒரு நல்ல தீம் என்று சொன்னாலுமே பெருகுவே வந்து இப்ப ஒரு அண்டர்ரேட்டட் தீமா இருக்கலாம் என்று தோணுது.
12: இந்த அண்டர் டாக்ஸ் எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. வாரே வாட்ட ஒரு வேர்ட் பிளே பாத்தீங்களா. எங்களோட தேவகுமார் வணக்கம்.
13: வணக்கம் தேவகுமார், நல்லதான் இருக்கிறீங்களா? இருவரும்
11: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். தேவகுமார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
13: நலமா இருக்கும். உங்க நிகழ்ச்சிகளோட நலமா இருக்கு.
12: என்ன பாட்டு கேப்போம்
13: எனக்கு? இன்றைக்கு சத்யவான் சாவித்ரி அந்த படத்துல இருந்து ஒரு பாடல்.
12: அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த ஒரே பாடல், அந்த ஒரே ஒரு பாடல நம்ம ஒரே ஒரு
13: முறை ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு விடுவோம்.
12: யாருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டெடிகேஷன் அப்படி ஏதாவது இருக்கா?
13: இல்ல வாட்ச் செல்வகுமார் எல்லாருக்கும் எல்லாரும் உறவுகளும் சேர்ந்து
12: எல்லாரோடையும் கேட்கலாம். ரொம்ப நன்றி எங்களோட இணைந்து கொண்டமைக்கு.
11: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:46 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
1: இந்த ஓஜி காம்போல நீங்களும் எங்களோட சேர்ந்து பாட்டு கேட்கலாம். அலையுங்கள்
0: 416-554-4040.
1: அலைப்பிள்ளைங்களோட கரண், வணக்கம்.
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் கரண், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி பாட்டு ரெடியா இருக்கு. பாக்யராஜின் நினைவாக மறைந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை வசனம் எழுதக்கூடியவர், அவர் ஞாபகமாக பாடல் வருது. ரொம்ப நன்றி எங்களோட கொண்டு வைக்க. 5:47
0: நீங்களும் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள் 4-6-5-4-4-0-4-0.
1: அதாவது ஓஜின்னு சொல்லிட்டு கோட் ஞாபகமாவே இருந்தா என்ன பண்றது?
0: என்ன பண்றது?
1: ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இந்த ஓஜி காம்போவோட நீங்களும் இணைந்து பாடல் கேட்கணும் அப்படின்னா 416-554-4040 கால் பண்ணுங்க. ஒலிக்கின்றது இந்த பாட்டு.

0: ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல இருந்து அழைத்தது பாடல்.
1: இது ஈஸ்ட் எஃப்எம் காஃபி டபுள் டபுள்.
0: எங்களோட அழைப்பில் யார் யார் யார்? ரவி வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் ரவி, எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறோம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேப்பம்?
2: நான் கேட்கும் பாடல் அந்த அந்த நீல குயில் என்ன சொல்லுச்சு அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: எல்லாரும் கேட்போம்.
1: கண்டிப்பா அனைவருமே கட்டு மகிழ்வோம். நன்றி. வணக்கம் ரவி.
0: ரவி எங்களோட இணைந்திருந்தார். அடுத்த மணித்தியாலத்துல நாங்க என்ன அடுத்த நேர்களை இணைத்துக் கொள்ள போறோம். சோ அதுக்காக தாகப்பட்டது மகாஜனங்களே, அடுத்த மணித்தியாலத்துல நீங்க பாட்டு கேட்கலாம். கால் பண்ணுங்க
1: 416-554-4040.

0: கொஞ்சம் பக்கத்தில வர சொல்லுது.
1: அந்த சோலை கிளி என்ன சொல்லுது?
0: சின்ன முத்தம் ஒன்னு தர சொல்லுது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜேகேஆர் சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி லங்காரணிபர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜேகேஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: காலம் தரும் நாயகனே.
6: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், June 21 ஞாயிறு கொடியேற்றம், June 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, July 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, July 2 வியாழன் வேட்டை திருவிழா, July 3 வெள்ளி சப்பரம், July 4 சனி தேர் திருவிழா, July 5 ஞாயிறு தீர்த்தம், July 6 திங்கள் பூங்காவனம், July 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் FM 102.

0: போட்டாலும்
1: ஒரு
0: அட்வான்டேஜா இருக்கும். சோ எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்தும் இந்த தகவல்களையும் எடுத்து வரதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம்.
1: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் யஸ்மிதா. வணக்கம் ருஷிதா. அப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கு விந்திரன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். ஒரு ஒரு சங்கத்தை வாய்ஸ் ஒன்று மிஸ் பண்ணதுன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம்.
0: ஓஹோ, தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா?
2: ஆமா.
0: ஒண்ணும் இல்லைங்க, இங்க பக்கத்துல இருக்கிற யூகேக்கு போயிட்டு வந்துச்சுனா பாருங்களேன்.
1: என்ன பாடல் கேப்போம் இந்திரன்?
2: அந்த பாக்கியராஜாவுக்கு நல்ல பாடல்கள் எல்லாம் அமைஞ்சது, அவற்றை மரபுக்கு அனுதாபத்தை தெரிச்சு கொண்டு அவற்றை பாட்டு ஒன்று கேப்போம் சொல்லி
0: கண்ணுக்கு

0: நேரம் 6:10 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள். எங்களுடன் இணைந்து கொண்டு நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், நல்ல உற்சாகமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.
1: எங்களுடைய அழைப்பில் வணக்கம் பபி.
2: வணக்கம் ரஜிதா. என்ன ரக்ஷ்மிதா, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் பபி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்லா இருப்பேன். இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: இன்னைக்கு நாள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
2: எல்லாருக்காகவும்
1: பாடல் வருது. இந்த ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு வாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுறதையும் மனோ பாடுறதையும் சில நேரங்களில் வந்து யார் பாடினாங்க அப்படின்ற டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த பாடல பாடியவரும், இது வந்து கிட்டத்தட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருப்பாருன்னு நிறைய பேர் நினைச்சாலும் இந்த பாடல அவர் பாடல.
0: அப்போ
1: பாடினது ராஜேஷ் கிருஷ்ணன். அப்படி பாடல் வருது. இந்த மாதிரி இடையிடையே நாங்க வந்து தகவல்களையும் தருவோம்.
0: என்சைக்ளோபீடியா
1: அப்படின்னு யாராவது அதுக்கும் சொல்லுவாங்க, அதனால வேணாம் வேணாம்.
0: சரி, வேணாம்.
1: இப்படி இப்படி நாங்க நிறைய தகவல்களோட பாட்டு உங்களுக்கு தருவோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கால் பண்ணுங்க.
0: 416-554-4040.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: ஸ்டெஃபன் கேளுங்க.
11: Everything you like, everything you need is found only here.
10: ஸ்டெஃபன் 102.7.
12: நேரம் 6:19. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
13: எங்களோட பாட்டு கேட்க நீங்கள் அழைக்கலாம் 416-554-4040. அழைப்பில் எங்களோட கண்ணன், ஹலோ,
14: வணக்கம்.

0: நன்றி, வணக்கம்.
1: எங்களோட கண்ணன் இணைந்திருந்தார். இதே போல நீங்களும் இணைந்து கொண்டு உங்க விருப்ப பாடல்களை கேட்கலாம். கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க. பட்டு நாங்க தருவோம், நீங்க கால் பண்ணி கேட்டா.
0: நாங்க இல்லன்னு சொல்ல மாட்டோம்,
1: இல்லன்னு சொல்லவே மாட்டோம். அதுக்கு நீங்க என்ன வாணணும்,
0: உடனே கால் பண்ணுங்க. 4165544400.
1: பிளீஸ் நோட், உற்சாகமான பாடலையும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்து அன்போடு வரவேற்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு இப்ப வந்து அவர் கஃபீஃபா பக்கமும் போயிட்டு வந்துருவோம் பாட்டுக்கு முன்னதாக. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல தலா ஒரு கோல ரெண்டு அணியும் இப்பொழுது போட்டிருக்கிறதுனால கேம் வந்து இப்போ டிரால இருக்கு,
0: சமநிலையில
1: இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு யாரு முன்னேறுவாங்க அப்படின்றத நாங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாப்போம், பெருகுவையா ஜெர்மனியா, நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஜெர்மனி நல்ல சீன்தான், இருந்தாலும் பெருகுவே வந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு.
1: ஆமா, எங்களுக்கு வந்து யாரு வின் பண்ணாங்க, எங்களுக்கு எல்லாம் கேனடா அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுல,
0: அது காணுவங்களுக்கு.
1: அதேதான் அதேதான். இப்ப நாங்க பாடலுக்கு போயிட்டு வருவோம். மீன்வைல் கால் பண்ணுங்க, பாட்டு கேட்கலாம். 416-554-4040.

4 1 6 5 5 4 4 0 4 0.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்பான, பொறுப்பான மற்றும் சமத்துவமான முறையில் பயன்படுத்துவதற்கான சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குவதில் கனடா தீவிரம் கவனம் செலுத்தி வருகிறது என ஐக்கிய நாடுகள் சபையில் கனடாவின் நிரந்தர பிரதிநிதி டேவிட் லமிட்டி தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தற்போது கனடாவின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டிலும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய விவாதப் பொருளாக இருந்ததுடன் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்காமல் அதனை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது குறித்து உலகின் முன்னணி நாடுகள் ஆலோசனை நடத்தியிருந்தன.
1: ஜெர்மனியில் 600 மேற்பட்டோர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர் என சிறை கைதியாக இருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ முன்னர் கூறிய விடயம் இப்போது உண்மையாகவும் நம்பகமாகவும் காணக்கூடியதாக உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டுமெனவும் இதனை நீதியாக நியாயமான முறையில் விசாரணை செய்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரி யார், செம்மணி படுகொலை செய்த அரசு பயங்கரவாதிகள் யார் என்பதை கண்டறிய முடியும் எனவும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார்.
0: தமிழகத்தில் திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, விராலிமலை, அம்பாசமுத்திரம் ஆகிய சட்டசபை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அம்பாசமுத்திரம் தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளார். அதேவேளை திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார்.
1: இரு ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாம் வெற்றிகரமாக தாக்கியதாக யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை யுக்ரைன் தொடர்ந்து குறிவைத்து தாக்கி வருவதால் உற்பத்தி பாதிக்கப்பட்டு ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டுக்கு 4 மில்லியன் டன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் இந்த ஆலையின் சேதத்தால் கருங்கடல் துறைமுகங்கள் வழியிலான ரஷ்யாவின் எரிபொருள் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: நேரம் 6:34 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
1: கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ரெண்டு காலருக்கு சான்ஸ் இருக்கு, சோ கால் பண்ணுங்க
0: 2026 FIFA உலகக்கிண்ண போட்டியில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 6:38 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபோ டபோ.
1: அழைப்பில் ஜெயராஜ் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஜெயராஜ், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கோம்
1: ஜெயராஜ். இன்னைக்கு நீங்க விரும்பி கேட்டபடி பாக்யராஜ் நினைவாக, கே பாக்யராஜ் நினைவாக அவரோட ஒரு பாடல் வருது. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: என்னை விட எனது மனைவிதான் கூடுதலான விருப்பம்.
1: சின்ன வீடு திரைப்பட பாடல்.

0: 6:43, இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபு டபு.
0: எங்களுடைய இந்த நேரத்தில் சிவகுமாரன், வணக்கம்.
2: வணக்கம் ரோசிதா, ஜஸ்மிதா. இதுவரைக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
1: வணக்கம் சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் மிகவும் நலமா இருக்கின்றேன். நீங்கள் இருவரும் நலம் தானே?
0: நல்ல சுகமா இருக்கும். என்ன பாடலுக்கு சிவகுமாரன்?
2: ஆமாம், பையா என்ற படத்தில் இருந்து ஜுவன் சங்கர் ராஜா பாடி இருக்க வேண்டும். என் காதல் சொல்ல நேரம் இல்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: உங்களுக்காக பாடல் வர இருக்கு. ரொம்ப நன்றி. எங்களோட சிவகுமாரன் இணைந்திருந்தார். இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபு டபு.
0: அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்தும் இப்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த கேம் வந்து எக்ஸ்ட்ரா டைமுக்கு போயிருச்சு. அண்ட் ஜெர்மனி ஒரு கோலையும், அதே நேரம் பாராகுவே ஒரு கோலையும் பெற்றிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகும் அந்த டீம் யாரு அப்படின்றத நாங்களும் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: எஸ், ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:49 அப்படின்னா என்ன அர்த்தம்?
1: அப்படி என்றால் நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது.
0: ஸோ ஆகவே வந்து இப்போ ஃபிஃபா வேர்ல்ட் கப் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் நடக்குது. அதுவும் ஜெர்மனிக்கும் பிறகு வைக்கும் எந்த அணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகிறாங்கன்னு தெரியல. பட் எந்த நாடு போனாலும் இந்த பிறகு வைக்க ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு
1: கண்டிப்பாக.
0: ஒரு யூனோ வந்து ஜெர்மனியை விட வீழ்த்தினா நல்லா இருக்கும். அது எது நடக்குமோ அது வந்து
1: கடவுள் பார்த்து கொள்வார்.
0: அவ்வளவுதான். ஆகவே ஜெர்மனி ஃபேன்ஸா இல்ல பாரகுவே ஃபேன்ஸான்னு தெரியல, யாருனாலும் ஓகே. கனடா நம்மளுக்கு போயிடுச்சு அடுத்த கட்டத்துக்கு,
1: அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல
0: அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நாங்களும் பபாய் டேக் கேர் சொல்ற நேரம் வந்தாச்சு. எங்களோட இந்த கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு
1: இன்றைக்கு நாட்டிலும் அப்கோர்ஸ் நாளைக்கு 5 மணிலிருந்து 7 மணி வரை நீங்களும் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: அண்ட் அந்த ஒரு நற்செய்தியோடு உங்களும் இந்த விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவருபன்,
0: ருஷிதா, தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலையகத்தில்
1: சஞ்சீவன் மற்றும் அபர்ணா.
0: நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம் நேர்களே.

0: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
2: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
2: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறியத் தருகின்றது. நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட், 6478182798, 6478182798.
4: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
6: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
7: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Steel சந்திப்பில் Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெஃபீல்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி ரஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று வாரத்தின் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை நம்ம ஊரின் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதாய் நாலு விஷயம், அதைத் தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்இன் செய்திகள், பின்னர் முதன்மை மூன்றையும் முதலாவது மணித்தியாலத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளிருக்கின்றோம். அதேபோன்று இரண்டாவது மணித்தியாலத்தில் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சி கூட உங்களுக்காக இன்றைய நாள் காத்திருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு இணையத்தில் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ வழியாக உலகின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அதேபோன்று மொபைல் போனில் ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்து எந்த நேரமும் கேட்க முடியும். அதேபோன்று சமூக வலைதளங்களில் எங்களுடைய வீடியோக்களை பார்ப்பதற்கு பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அதேபோல் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212, மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. டொரண்டோவினுடைய காணலையும் பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது ஆரஞ்ச் வார்னிங், ஹீட் வார்னிங் வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது 26 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலை 29 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒழிக்கின்றது காதலன் திரைப்பட பாடல்.

நீரவாழ் மணி 8 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது. நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் தங்கத்தமிழ் வார்த்தையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் அட்டில். அட்டில் என்பது சமையலறை அல்லது சமையல் செய்யப்படும் இடத்தை குறிக்கின்ற ஒரு தூய தமிழ் சொல்லாக இருக்கின்றது. அடுப்பில் ஏற்றி சமைப்பது அடுதல் எனப்படுவதால் அடுப்பு இருக்கின்ற இடம் அட்டில் என்று அழைக்கப்படுகின்றது. பழைய இலக்கிய பயன்பாட்டை பொறுத்தவரை இது சங்க தமிழ் காலம் தொட்டே பயன்பாட்டில் இருக்கின்ற ஒரு பாரம்பரிய சொல்லாக கூட காணப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாள் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையில் கொண்டு வந்திருந்த அந்த சொல் அட்டில். இன்றைய நாள் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் இன்று ஜெர்மனி மற்றும் பரகுவே ஆகிய நாடுகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோலை தற்போது வரை பெற்றிருக்கின்றன. இந்த கேம் பாஸ்டன் ஸ்டேடியம் ஃபாக்ஸ்பரோவில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று இரவு 9 மணிக்கு நெதர்லாண்ட்ஸ் மற்றும் மொரோக்கோவுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prusha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 3076474780144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களின் தரத்திற்கு முதலீடு செய்ய நீங்கள் எப்பொழுதுமே தயங்காதீர்கள். உதாரணத்திற்கு மேட்ரஸ் ஆக இருக்கலாம், ஷூஸ் ஆக இருக்கலாம், அல்லது ஆபீஸ் சேர்ஸ் ஆக இருக்கலாம், பிலோவாக இருக்கலாம். இவற்றை நாங்கள் உதாரணத்திற்கு சொல்லிக்கொள்ளலாம். இவற்றிற்கு செலவிடுகின்ற பணம் உங்கள் உடல்நலம், வசதி மற்றும் வாழ்க்கை தரத்தில் நீண்டகால பலனை தரும். ஆகவே உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பயன்படுத்தப்படுகின்ற எந்த ஒரு பொருளுக்கும் தரத்திற்கு நீங்கள் முதலீடு செய்வதற்கு எப்பொழுதுமே தயங்காதீர்கள். இந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்றைய நாள் உங்களோடு நல்லதாய் நாலு விஷயத்தில் பகிர்ந்திருந்தோம்.

0: கனடாவின் எதிர்காலம் குறித்து பெரும்பாலான கனேடியர்கள் நம்பிக்கையுடன் இருந்தாலும் நான்கில் ஒருவர் நீண்டகால எதிர்காலம் குறித்து உறுதியாக இல்லையென புதிய லெஜர் கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது. 15% பேர் தற்போதைய எல்லைகளுடனும் மாகாணங்களுடனும் கனடா இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகும் நீடிக்கும் என தாம் நம்பவில்லை என்று தெரிவித்துள்ளனர். அதேவேளை 84% கனேடியர்கள் தாங்கள் கனேடியர்களாக இருப்பதில் பெருமை கொள்வதாகவும் அண்மைக்கால அரசியல் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகள் நாட்டுப்பற்று உணர்வை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவை மாகாண அமைச்சினூடாக விரிவுபடுத்த வேண்டுமே தவிர தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையையும் சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டுவரும் முயற்சிகள் கைவிடப்பட வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் நாசுக்கான முறையில் மாகாண சபை அதிகாரங்களை பலவீனப்படுத்தும் திட்டத்தோடு அரங்கேற்றப்படுகிறதோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது என இதுகுறித்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடகச் செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமது அரசினை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை தாவேக அரசு மிரட்டுகிறது என முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்டகாலம் நீடிக்காது எனவும் இந்த ஆட்சிக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Mitsubishi கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen 437-860-7002
2: Wow! அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினோம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
7: வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.
8: பாட்டுக்கு பண்பலை. East FM 102.7.

0: அடிப்படையில் பராகுவே வெற்றி பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிபிசி ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, ஜெர்மனி முழுவதும் கண்ணீரால் நிரம்பி இருக்கின்றது இந்த பொழுதில் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. காரணம், உண்மையில் கால்பந்தாட்டம் என்று பேசுகின்ற பொழுது மிக முன்னணி, அதே நேரம் ஒரு காத்திரமான போட்டியை தரக்கூடிய ஒரு அணி ஜெர்மனி என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் எதிர்பார்த்ததும் ஜெர்மனி வெற்றி பெறும் அப்படி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் உண்மையில் இன்றைய போட்டியோடு ஜெர்மனி இதிலிருந்து விடைபெறுகின்ற நேரமாக இருக்கின்றது. பராகுவே பிரான்சோடு அல்லது ஸ்வீடனோடு வந்து சனிக்கிழமை விளையாடும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராகுவேனுடைய டிஃபெண்டர் கட்சோவ் ஹோமஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார், பராகுவில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். மேலதிக செய்திகளை நாங்கள் விரைவிலே சொல்லி தர இருக்கணும். அதுக்கு முன்னதாக இப்போது நாங்கள் நாளனுடைய முதன்மை மூன்றுக்குள் நுழைய போகிறோம். அப்படித்தான்
1: அவர் அதேதான் சஞ்சீவன். நேற்றைய நாள் கனடா வெற்றி பெற்றிருந்தது தானே, அதனால வந்து கனடாவை வந்து ஆனந்த கண்ணீர்ல வந்து மூழ்கி இருந்தாங்க.
0: இப்ப என்ன தூக்க கண்ணீரா?
1: இப்ப வந்து ஜெர்மனி வந்து தூக்க கண்ணீர்ல இருக்கிறாங்க சஞ்சீவன்.
0: யாராவது ஜெர்மனி ரசிகர் இருக்கிறீங்கன்னா 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி முடியுது, அவர் நான் போறோம்.
1: சரி, இப்பொழுது நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் செல்ல போன்றோம். முதல் நாங்கள் கனடால இருந்தே ஆரம்பித்துக் கொள்ளலாம். கனடால என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடா டே வந்து நெருங்கி கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த முறை வந்து புதன்கிழமை கனடா டே வர தான் பலருக்கும் வந்து கொஞ்சம் கவலையான விஷயம்.
0: உங்களுக்கு நிச்சயமா கவலையா இருக்கும் தெரியுமா?
1: திங்கட்கிழமை வந்திருந்தா ஒரே சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த வாரத்தின் நடுவுல வந்து வாரப்படியா அங்கால லீவ் எடுக்கிறதா, முன்னுக்கு லீவ் எடுக்கிறதா, பின்னுக்கு லீவ் எடுக்கிறதா அப்படின்னு பலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
0: சரி, ஆனால் இந்த கனடா டே வந்து எப்படி அமைய போகிறது என்பதை சொல்லுகிற நேரம் தான் இந்த நேரமாக இருக்கின்றது.
1: நிச்சயமா, ஜிடிஏவின் சில பகுதிகளுக்கு ஆரஞ்சு நிற வெப்ப எச்சரிக்கை வந்து சுற்றுச்சூழல் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் கனடா தினத்தன்று ஒரு அபாயகரமான வெப்ப அலையை எதிர்பார்க்கின்றார்கள் அப்படி என்று சுற்றுச்சூழல் கனடா வந்து சொல்லியிருக்கிறார்கள்.
0: மிட்வீக் இந்த செலிப்ரேஷன் இடம்பெறுகின்றது. அதே நேரம் ஜூலை வந்து ஆரம்பமாகின்ற தருணத்தில் வந்து சுற்றுச்சூழல் கனடாவினுடைய எச்சரிக்கையாக இது மாறியிருக்கிறது. இந்த ஆரஞ்ச் லெவல் ஹீட் வார்னிங் என்பது குறிப்பாக மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்க போகிறது, கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து இந்த ஹீட் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். புதன்கிழமை 36 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது, வியாழன் 35, 32 வெள்ளியாக இருக்கும். வெள்ளி வியாழன் மலைக்குரிய ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இந்த நேரம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கின்றார்கள், வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிடம் நீங்கள் வாகனங்கள் அப்படியே விட்டீங்க என்று சொல்லி சொன்னால் 59 டிகிரி செல்சியஸ் வரை இது ஹீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹிமிலிக்ஸ் ஒரு சேர்த்து, அதாவது வெளியில் இருக்கின்ற காற்றுடன் கூடிய ஒரு வெப்பநிலை என்று பார்க்கின்ற பொழுது 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இது செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிஎஸ்என்ஐ பொறுத்தவரையில் 38.3 1948 இருந்தது, இப்போது இந்த சாதனை முறியடிக்கப்படலாம் இந்த புதன்கிழமை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். எனவே கவனமாக அதை கேட்டு மாறி உங்களை தயார்படுத்திக் கொண்டு சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லியும் சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்தியிருக்கின்றது.
1: அதே போன்ற இன்னொரு செய்தியும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம்.
0: ஹெல்த் கனடா வந்து முக்கியமாக ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரிக் வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன், இந்த உடற்பருமனை அல்லது உடல் நிறைய வந்து நாங்கள் குறைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு கனவாக இருக்கு. ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பிப்பாங்க, பிறகு உள்ளுக்க போறதெல்லாம் வந்து வெளியில போற மாதிரி இருக்கு. வந்து இப்ப ஹெல்த் கனடா சொல்லியிருக்க இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தடுப்பூசியாக இந்த தடுப்பூசி அமையும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். கனேடியன் பார்மசூட்டிக்கல் கம்பெனி அப்போடெக்ஸ் இந்த ஊசியை தயார் செய்திருக்கிறது. 12 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சப்ளிமெண்டாக இருக்க போகிறது. இப்போ உங்களிடம் நீங்கள் நாளாந்தம் எடுத்துக் கொள்ளுகின்ற உணவுகளுடைய கலோரியினுடைய அளவை வந்து குறைப்பதற்கான ஒரு ஊசியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து அதிகரித்து இந்த குரோனிக் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை இது அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கும் இந்த ஊசியை எடுப்பதன் ஊடாக என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய பாதுக விளைவுகள் எவ்வாறு இது அமையப் போகின்றது, உடலில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்ற விடயங்களையும் வந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் வந்து ஹெல்த் கனடா டிபார்ட்மெண்ட் வந்து மேலதிகமாக ஒரு 6 அடிஷனல் சப்மிஷன்ஸையும் வந்து அவர்கள் வந்து இப்பொழுது ஆராய்ந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
1: என்ன செய்யறா சஞ்சீவன், இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது காலநிலை கூட அதுக்கு எங்களுக்கு சாதகமா அமைறது இல்ல.
0: இப்பவும் காலநிலை சாதகமா
1: இருக்கு சஞ்சீவன், இப்பதான் சொன்னமே ஹீட் வார்னிங் கூட கொடுத்திருக்கிறாங்க சஞ்சீவன்.
0: அதுக்குதான் இந்த மரம் செடி கொடி காடு எல்லாம் இருக்குது, மலை எல்லாம் இருக்குது. அவர்னா
1: சரி, அதே போன்று உக்ரைனில் நடக்கின்ற போர் நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பை தொடர்ந்து சீர்குலைத்து வருவதால் ரஷ்யா ஒரு வளர்ந்து வரும் எரிபொருள் நெருக்கடியை இப்பொழுது எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையை கையாள்வது தொடர்பில் இன்றைய தினம் புட்டின் மூத்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறார். இதன் பொழுது எரிபொருள் பற்றாக்குறையை ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஒப்புக்கொண்டதோடு உள்நாட்டு விநியோகத்தை நிலைப்படுத்த டீசல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.
0: அது இன்றைய நாளில் முதன்மை மூன்று கேட்டிருந்தோம். நேரம் இப்பொழுது 7:52.

0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379
3: உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகலவிதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசா. Dental Arts Clinic, 905-761-1181 அல்லது 647-884-9080.
4: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.